0: அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்டு பயன்படுத்த வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை என்று இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் உத்தியபூர்வ வறுமை கோடு 2026 ஆண்டு ஜூன் மாதத்தில் 17,592 உயர்ந்திருப்பதாக புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் மாணவர்கள் போராட்டம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்க முதலில் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் எதிர்க்கட்சிகள் முறைப்படி கடிதம் அளிக்க வேண்டுமென்றும் விவாதம் தொடங்கியதும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயாராக இருப்பதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் இடம்பெற்ற தமிழக முதலீட்டாளர் மாநாட்டில் 67,452 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் 97 நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கின்றன. இணையதளம் மூலம் மதுபானம் முன்பதிவு செய்யும் வசதிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. சென்னை பக்கிங்ஹாம் கால்வாயில் ஓட்ட மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க சென்னை மெட்ரோ விலை மனு கூறியிருக்கின்றது. மேற்கு கனடா முழுவதிலும் செயற்கை நுண்ணறிவு தரவு மையங்களுக்கு எதிராக தெற்கு சசெச்வான் பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்கள் வசிப்பிடத்திற்கு அருகிலேயே அமையவிருக்கும் இத்தகைய திட்டத்தை எதிர்த்து போராடத் தொடங்கியிருக்கின்றனர். கனடாவில் ஜூன் மாதத்தில் வங்குரோத்து நடவடிக்கைகளின் எண்ணிக்கை 11% அதிகமாக அதிகரித்திருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. அதிகரித்த குடும்ப கடன், குறைந்த வாங்கும் திறன் மற்றும் உயர்ந்த வட்டி வீதங்கள் ஆகியவை தனிநபர் நிதியியல் நிலையை நெருக்கடிக்குள்ளாக்கியிருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். 5 ஆண்டுகளுக்கு முன்பு மிசிசாகாவில் வீட்டை வாங்கிய போது செலுத்திய சுமார் $700,000 மதிப்பிலான பயர்ஸ் டாக்ஸை மாகாண அரசு திரும்ப வழங்க மறுத்ததை தொடர்ந்து டொரண்டோ ராப்டர்ஸ் அணியின் முன்னாள் தலைமை பயிற்சியாளர் நிக் நர்ஸ் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் ஒன்டாரியோ மாகாண அரசுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கின்றனர். அமெரிக்க வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லிவிட் தனது குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினரோடு அதிக நேரம் செலவிடுவதற்காக இந்த வார இறுதியில் தனது பதவியிலிருந்து விலகுவார் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கின்றார். ஆப்கானிஸ்தானில் கடந்த 5 ஆண்டுகளில் 24 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு மேல்நிலை பாடசாலை கல்வி மறுக்கப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோ அமைப்பு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்ள தேவையான இடைமறிப்பு ஏவுகணைகளில் 10% மட்டுமே யுக்ரைனிடம் உள்ளதாக ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். கடந்த மாதம் துருக்கியிலிருந்து புறப்பட்டபோது ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது ஈரான் அல்லது அதன் சார்பு அமைப்புகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக வந்த எச்சரிக்கைகள் குறித்து அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் போதிய நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை என்று வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்கின்றது.
1: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 43. அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

நேர்கள் நீல் பல் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நீல் பல் சொல் நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வருகின்ற முதலாவது வினா இதுதான் நேர்களே. இலங்கையில், இலங்கை அரசியலில் பல்வேறு விதமான மாற்றங்கள், பெரிய புரட்சிகள் எல்லாம் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இலங்கை அரசியலில் ஒரு இராணுவ புரட்சிக்குரிய சதி நடவடிக்கைகள் ஏற்பாடுகளும் இடம்பெற்றிருக்கின்றன. இலங்கை அரசியலில் மறக்க முடியாத அளவுக்கு இந்த இராணுவ புரட்சி சதி வேலை என்பன இலங்கை அரசியலை ஒரு உழுப்பு உழுக்கு இருக்கின்றது. இலங்கையில் எத்தனையாம் ஆண்டு, அதுக்கு ஆண்டை கேட்க வேண்டாம், எந்த பிரதம மந்திரியின் ஆட்சி காலத்தில் இலங்கையில் இராணுவ புரட்சிக்கான முஸ்தி ஒன்று மேற்கொள்ளப்பட்டது? இலங்கையில் இராணுவ புரட்சிக்கான முஸ்தி ஒன்று யார் பிரதமராக இருந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்டது? மூன்று விடைகள் தருவோம். ஒன்று, டி எஸ் சேனநாயக்கா. இரண்டாவது, ஸ்ரீ மாவோ பண்டாரநாயக்கா. மூன்றாவது, சர் ஜான் கொத்தலாவல். எந்த பிரதமர் ஆட்சி காலத்தில் இலங்கையில் இராணுவ புரட்சி ஒன்றுக்கான முஸ்தீபு மேற்கொள்ளப்பட்டது? முதலாவது டி எஸ் சேனநாயக்கா, இரண்டாவது ஸ்ரீ மாவோ பண்டார் நாயக்கா, மூன்றாவது சர் ஜான் கொத்தலாவல. இவர்களுள் எந்த பிரதம மந்திரியின் ஆட்சியின் கீழ் இலங்கையில் ஒரு இராணுவ புரட்சி இடம்பெற்றது? அந்த இராணுவ புரட்சிக்கான முஸ்தீபு மேற்கொள்ளப்பட்ட போதிலும் இறுதி நேரத்தில் அந்த தகவல் வெளியே கசிந்து இராணுவ புரட்சியில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையடைக்கப்பட்டார்கள். இது எந்த பிரதம மந்திரி காலத்தில் இடம்பெற்றது என்பதுதான் கேள்வி. மூன்று விடைகள் தருவோம். எங்களது அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற அந்த பல்சைவாய் கதம்ப நிகழ்ச்சியில் இணைந்த நேர்களுக்கு தெரியும் எந்த பிரதம மந்திரியின் ஆட்சியின் கீழ் இது ஏற்பட்டது. மூன்று விடை, டி எஸ் சேனநாயக்கா. இரண்டாவது, ஸ்ரீ மாவோ பண்டார் நாயக்கா. மூன்றாவது, சர் ஜான் கொத்தலாவல். அழையுங்கள். 416-6444-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நீர்கள் விடைகளுடன் இணைந்திருக்கலாம். இந்த வேளையில் நாங்கள் நிகழ்ச்சிகளில் நேர்களது விருப்ப பாடல்களை வழங்க இருக்கின்றோம். எங்களது நிகழ்ச்சியிலே நாங்கள் கொண்டு வந்த பாடல்கள் எந்தெந்த நேர்களை கவர்ந்திருக்கின்றது என்று இசைத்தேர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். அந்த இசைத்தேர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாக்களித்த, தங்களது விருப்பங்களை தெரிவித்த நேர்களது பேரில் இந்த பாடல்கள் இடம்பெற இருக்கின்றன. இப்பொழுது ஒரு பாடல், சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தில் அடுத்த பாடல் இடம்பெற இருக்கின்றது. அந்த பாடலைக்கான விருப்பத்தை தெரிவித்த நேயர்கள் குகதாஸ், சத்யா, மதன், மதி, எஸ் பி சரண், கண்ணன், தேவகுமார், மொரின், இவர்களது விருப்பத்தில், விருப்பத் தெரிவில் அந்த பாடல் இடம்பெறுகின்றது.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
4: நேர்களை, இலங்கையில் ஒரு பிரதம மந்திரியின் ஆட்சி காலத்திலே ஒரு இராணுவ ஆட்சி கவிழ்ப்புக்கான முஸ்தீபு மேற்கொள்ளப்பட்டது. இறுதி நேரத்தில் அது கண்டறியப்பட்டு அந்த இராணுவ புரட்சி முறியடிக்கப்பட்டது. இது எந்த பிரதம மந்திரி காலத்தில் நடைபெற்றது என்பதுதான் கேள்வி. முதலாவது விடை டிஎஸ் சேனநாயக்கா, இரண்டாவது ஸ்ரீமாவு பண்டார் நாயக்கா, மூன்றாவது சேஜன் கொத்தலாவல. இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் முதலாவது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வாங்க பஞ்சாயத்து. வணக்கம்.
5: இலங்கையின் முதல் பெண் பிரதம மந்திரி ஸ்ரீமாவு பண்டார் நாயக்கா அவர்தான். அதுல அவத்தான் எல்லாம் பிளான் பண்ணி போட்டுக்கொண்டிருந்தவ எல்லாம் கடைசியா மாட்டப்பட்டு கொண்டு. ஓ, இந்த ஆண்டு சொல்லலாமோ? நீங்க சொல்றீங்களோ,
4: நீங்க சொல்லுங்க. நான் எல்லாம் சொல்லி முடிச்சது, நீங்க சொல்லுங்க.
5: 60 ஆம் ஆண்டு முதல் தடவை பதவிக்கு வந்தவ அந்த 2 வருஷத்துக்குள்ள பிளான போட்டு 62 ஆம் ஆண்டு 11 மாசம் அவைக்கு எல்லாம் பிரச்சனை. அது யாரும் ஒரு மனுஷன் செய்யாது.
4: நீங்க
6: சொல்லி முடிச்சிட்டீங்க. இது ஸ்ரீமாவு பண்டார் நாயக்க காலத்துல 1962
4: நினைக்கிறேன்.
6: அதே பண்டார் நாயக்க காலத்துல 71 ஆம் ஆண்டு சேகுவரா புரட்சி. இது உடையிலேயே அடக்கப்பட்டு விடுது. அது கொஞ்சம் சுரூபம் எடுத்து நீண்ட காலம் சென்றது.
4: அந்த கட்டத்துக்கு நாங்களும் வரையில் அறிந்து மறியாமல்,
6: ஆனா நாங்கள் அந்த கட்டத்திலே அரசியல் படிக்க
4: துவங்கிட்டோம். நீங்கள் அந்த அறிந்து மறியாமல் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக கேட்கும் நேர்களில் ஒருவர். நன்றி. அந்த தகவலை முனைச்சு விட சொன்னது. நன்றி
6: நன்றி நன்றி.
4: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
4: தேவகுமார் சொல்லுங்க.
7: இது 1962 ஆம் ஆண்டு சினிமா பண்டார் நாயக்கா காலத்தில்.
4: நன்றி
7: நன்றி.
4: நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம்.
4: வாங்க சொல்லுங்க.
8: சினிமா பண்டார் நாயக்கா. நன்றி சார்.
4: நன்றி நன்றி. நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம். வாசம் சாரா.
4: சாரா சொல்லுங்க.
9: அவரே தான் சினிமா பண்டார் நாயக்கா. அவங்களுக்கு ஏதோ அந்த
4: நன்றி நிர்மலா சொல்லுங்க.
9: காலையிலேயே
4: போய். நன்றி நன்றி
9: நன்றி.
4: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் வாசன். நான் மோரின்.
4: மோரின் சொல்லுங்கள்.
10: ஸ்ரீமாவு பண்டார் நாயக்கோட காலத்தில்.
4: நன்றி
10: நன்றி. வணக்கம்.
4: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் வாசன்.
4: சந்திரன் சொல்லுங்கள்.
11: முதலாவது பெண் பிரதம மந்திரி.
4: பெண் பிரதம மந்திரி.
11: அடுத்தது என்னன்னு சொன்னா, இவர் அப்துல் கலாம் வந்து இந்த இதர் மிஸ்டர் இந்தவர்

0: அச்சுவடிக்கு வந்திருந்தார். அவர் வந்துட்டு கேட்டார், இந்த வெங்காயம் எல்லாம் உப்ப வந்தாட்டி வந்தாட்டி ஒரு கேடாமல் கேட்ட மாதிரி கேட்டு போனார். என்னமா அப்ப அதுல இந்த கொஞ்சம் இந்த பலன கூட்டுற சங்கங்கள் எல்லாம் வந்திருந்தது. நன்றி வாசன்.
1: நன்றி. ஆமாம், இது ஸ்ரீமாவ பண்டார நாயக்கா காலத்தில் தான் இந்த அரசாங்கத்தின் எதிராக ஒரு இராணுவ புரட்சிக்கான முஸ்தீபும் மேற்கொள்ளப்பட்டது. என்றாலும் இறுதி நேரத்தில் அது கண்டறியப்பட்டது. எங்களது அறிந்துமறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியில் நாங்கள் கடந்த 2-3 வாரங்களாக இந்த விடயம் பற்றி பேசியிருந்தோம். அந்த விடயத்தை நினைவூட்டுவதற்காகத்தான் மீண்டும் ஒரு முறை இந்த கேள்வியை கேட்டிருந்தோம். இன்றும் இது பற்றி பேசினோம். 1962 இராணுவ சதியொன்று இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்டது. அந்த இராணுவ சதியில் பல இராணுவ இலங்கையின் பிரதி போலீஸ் மாதிபர் கொமெண்டி சில்வா அவர் உட்பட, அதே போல் கேர்னல் இராணுவத்தின் மூத்த அதிகாரி அவர் சிறந்த துடுப்பாட்ட வீரர் கேர்னல் எஃப்டி சரம், அதைவிட ரோட்னி டிமெல் இலங்கை இராணுவத்தின் பீரங்கி படையின் கட்டளை தளபதியாக இருந்தவர், இலங்கையின் கடற்படையின் முன்னாள் தளபதி ராய்ஸ் டிமெல், அதே போல முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் சிட்னி டி சோய்சா, இப்படி பலர் இணைந்திருந்தார்கள். ஸ்ரீமாவ பண்டார நாயக்காவின் அரசாங்கத்தை கைது செய்து கொழும்பில் காளிமுகத்திடலில் உள்ள இராணுவ தலைமையகத்தில் சிறை வைப்பதுதான் இவர்களது நோக்கம். அத்துடன் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தற்காலிக இராணுவ ஆட்சிக்குழு ஒன்றை அமைப்பதுதான் இவர்களின் திட்டமாக இருந்தது. இவர்களில் 24 உயர்மட்ட அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக சிறப்பு நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட்டது. இது 1962 ஸ்ரீமாவ பண்டார நாயக்கா ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஒரு இராணுவ சதி நடவடிக்கை என்று வரலாறு, இலங்கை வரலாறு பேசுகிறது. அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் நாம் அடுத்த வினாவுடன் இணைந்திருக்கப் போகின்றோம்.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit உடன் Sri Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சர்வை. KMBusiness.ca 647-522-1775 627-522-1775.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

நேர்களை அடுத்த ஒரு விளையாட்டு செய்தியுடன் இணைந்திருப்போம். இந்த விளையாட்டு செய்தி பற்றி பேசாமல் இருக்க முடியாது என்பதனால் இதை பற்றி ஒரு வினாவுடன் இணைந்திருக்கின்றேன். தேடி கண்டுபிடித்து வாருங்கள். அதிகம் உங்களுக்கு நேரம் செல்லாது. ஒரு கடினமான கேள்வியாக இருக்கலாம், ஆனால் விடை இலகுவானது. கனடா ஓப்பன் டென்னிஸ் 2026 இதன் இறுதிப் போட்டிகள் என்ன தேதியில் இடம்பெறுகின்றன? கனடா ஓப்பன் டென்னிஸ் 2026 இறுதிப் போட்டிகள் என்ன தேதியில் நடைபெறுகின்றன அல்லது நடைபெற்றன என்பதுதான் கேள்வி. முதலாவது விடை ஆகஸ்ட் 10 இரண்டாவது ஆகஸ்ட் 13 மூன்றாவது ஆகஸ்ட் 15 கனடா ஓப்பன் டென்னிஸ் இறுதிப் போட்டிகள் என்ன தேதியில் நடைபெறுகின்றன? தேடி கண்டறிந்துதான் வர வேண்டும். 3 விடைகள் தருகின்றோம். 1 ஆகஸ்ட் 10 இரண்டாவது ஆகஸ்ட் 13 மூன்றாவது ஆகஸ்ட் 15 அழையுங்கள். 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து நேர்கள் விடைகளுடன் இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு முறை, கனடா ஓப்பன் டென்னிஸ் போட்டி இறுதிப் போட்டிகள் என்ன தேதியில் நடைபெறுகின்றன? 2026 இறுதிப் போட்டிகள் என்ன தேதியில் நடைபெறுகின்றன என்பது கேள்வி. முதலாவது விடை ஆகஸ்ட் 10 இரண்டாவது ஆகஸ்ட் 13 மூன்றாவது ஆகஸ்ட் 15 அழைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அடுத்த பாடலுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். அடுத்த பாடல் 3 முடிச்சு திரைப்படத்தில் இடம்பெற இருக்கின்றது. இந்த பாடலை சாரா, சந்திரன், மதி, கண்ணன், ரமேஷ், சிவலிங்கம், நிஷா, சத்யா மற்றும் காசிநாதன், டொன்மில், சந்திரன், நிர்மலா மற்றும் வன்குவர் பவான் ஆகியோர் விரும்பி கேட்டிருந்தார்கள். இவர்களுக்கான அந்த பாடல் ஒலிக்கின்றது. நீங்கள் விடையுடன் இணைந்திருங்கள். கனடா ஓப்பன் டென்னிஸ் போட்டிகளது இறுதிப் போட்டிகள் என்ன தேதியில் நடைபெறுகின்றன என்று கேட்டிருந்தோம். ஆகஸ்ட் 10, ஆகஸ்ட் 13, ஆகஸ்ட் 15.

0: அந்த பாடல் ஒழித்தோய்ந்த நேரம் 8:36 நேர்கள். நீங்கள் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில். குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.

0: நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நாங்கள் கனடா ஓப்பன் டென்னிஸ் போட்டிகள் 2026 போட்டிகள் இப்பொழுது 2026 நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாம். எந்த தேதியில் இந்த போட்டிகளின் இறுதிப் போட்டி நடைபெறுகிறது என்பதுதான் கேள்வி. கனடா ஓப்பன் டென்னிஸ் போட்டிகளின் இறுதிப் போட்டி எந்த தேதியில் நடைபெறுகிறது? August 10, August 13, August 15. இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் பேசுவோம்.
0: பாருங்க பஞ்சாச்சு,
1: இது நினைக்கிறோம்
0: இன்று நடைபெறுது. நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா,
0: குதா சொல்லுங்க.
2: August 13, ஆனா நான் நினைச்சேன் August 15 தான் தான் இருக்கு, எனக்கு தேட முடியாது. ஏனென்றால் எப்பவுமே வேற இறுதி நாட்கள் தானே இறுதி போட்டிகள் நடக்கிறது. நான் 15 என்னச்சுக்கொண்டிருந்தேன், பஞ்சாச்சரன் ஐயா சொன்ன படிச்சா மாத்திட்டேன்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா, தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்க.
3: ஆமா, இது 13 தேதி.
0: August 13.
3: ஆமா ஓகே,
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
4: வணக்கம்
0: சொல்லுங்க.
4: மூர்த்தி, இது ஆகஸ்ட் 1 துவங்கி 13 முடியும்.
0: நன்றி நன்றி
4: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வாசன், நான் மொபைல். August 13
0: இன்றைய நாள். நன்றி நன்றி
5: நன்றி நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் பாசன், நான் மதன் கலைக்கின்றேன்.
0: மதன் வணக்கம், வாங்கோ.
6: வணக்கம் வணக்கம். எல்லாம் வறுமையான நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்லா இருந்தது. எல்லாரும் வந்து உங்களை ஆரவாரம் சொல்லிட்டு போயிட்டார்கள். எல்லாரும் நல்ல நிகழ்ச்சிகள் நல்லா தந்திருக்கின்றது, சேர்க்க நல்லா இருக்கின்றது. August 13 தான் வாசன் அண்டையோட முடியுது நினைக்கிறேன்.
0: நன்றி
6: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் பாசன், நிர்மலா.
0: நிர்மலா சொல்லுங்க.
8: உண்மையிலேயே 2 வாரம் தான் மேட்ச் நடக்கிறது.
0: என்பது மிகச்சரியான விடை. இந்த போட்டிகள் மொன்றியல் மற்றும் டொரண்டோ ஆகிய நகரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்போது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெண்களுக்கான தனிப்பிரிவு போட்டிகள், ஆண்களுக்கான தனிப்பிரிவு போட்டிகள், பெண்கள் இரட்டையர் ஆட்டம், பெண்கள் ஆண்கள் இரட்டையர் ஆட்டம் என்று இந்த போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் பெண்கள் ஒற்றையர் ஆட்ட போட்டி இப்போது நடைபெற்று முடிந்து அந்த போட்டியில் போலந்து வீராங்கனை இப்போது வெற்றி பெற்றிருக்கின்றார். இகா சிவியாடெக் என்று சொல்லக்கூடிய போலந்து நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை இப்போது சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கின்றார். கஜகஸ்தான் நாட்டு வீராங்கனையுடன் அந்த இறுதிப் போட்டி நடைபெற்றிருக்கின்றது. ஆண்கள் ஒற்றையர் ஆட்டத்தில் இப்போது அமெரிக்க வீரர்கள் இருவர் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். போட்டி மிக விறுவிறுப்பாக தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இறுதிப் போட்டி பென் ஷெல்டன் மற்றும் பிராண்டன் நகசிமா ஆகியோருக்கிடையில் மொன்றியலில் இந்த போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதேபோல் ஆண்கள் பெண்கள் இரட்டையர் ஆட்டம், ஆண்கள் இரட்டையர் ஆட்டம் என்ற போட்டிகளும் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. August 13 இன்றைய நாள்தான் கனடா ஓப்பன் டென்னிஸ் போட்டிகள் மிக விறுவிறுப்பாக கனடாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. டென்னிஸ் வீரர்களுக்கு அதேபோல் டென்னிஸ் ரசிகர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதம். என்றாலும் ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் போன்று அதிக விறுவிறுப்பு அதிக பிரபலம் பெறாவிட்டாலும் விளையாட்டுத்துறை சார்ந்த தகவல்களில் இந்த ஒரு செய்தியும் மிக முக்கியமானது என்றால் கனடாவில் நடைபெறுகின்ற கனடா ஓப்பன் டென்னிஸ் போட்டிகள் என்பதனால் தான் அந்த கேள்வியை கேட்டேன். என்றாலும் நேர்கள் விழித்து கொண்டீர்கள், விழித்து கொண்டு விடைகளுடன் இணைந்திருந்தீர்கள். அத்தனை நேர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நேரம் இப்பொழுது 8:43. நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். தகவல்களை இன்று இந்த வினா அடி வினா நிகழ்ச்சியின் மூலம் அந்த தகவல்களை அறிந்து கொள்வது இன்னொரு மிக சிறந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பெறுகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள்.
8: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
9: 416-700-2222 J.CA. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
10: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
9: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
10: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
9: சுகந்தன் 416-540-6269.
10: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். பிரம்ப்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை. August 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-47 1-0255.

நேர்களை, பழம்பெரும் நடிகை ஸ்ரீதேவி பற்றி நேர்களுக்கு தெரியும். பழம்பெரும் நடிகை ஸ்ரீதேவி பல தமிழ் திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். கேள்வி என்னவென்றால், ஸ்ரீதேவி இறுதியாக நடித்த தமிழ் திரைப்படம் எது? ஸ்ரீதேவி இறுதியாக நடித்த தமிழ் திரைப்படம் எது என்பதுதான் கேள்வி. மூன்று விடைகள் தருவோம். அந்த விடைகளிலிருந்து நீங்கள் சரியான விடையை கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது புலி திரைப்படம், புலி. இரண்டாவது நான் அடிமை இல்லை. மூன்றாவது அடுத்த வாரிசு. நடிகை ஸ்ரீதேவி தமிழில் நடித்து இறுதியில் வெளிவந்த திரைப்படம் என்ன? முதலாவது புலி திரைப்படம், இரண்டாவது நான் அடிமை இல்லை, மூன்றாவது அடுத்த வாரிசு. பழம்பெரும் நடிகை ஸ்ரீதேவி அவரது மறைந்த நாள் இன்றைய நாள். அவர் நடித்து வெளிவந்த இறுதி திரைப்படம் என்ன? மூன்று விடை. முதலாவது புலி, இரண்டாவது நான் அடிமை இல்லை, மூன்றாவது அடுத்த வாரிசு. வலையங்கள் பார்க்கலாம். 4 1 6 6 4 4 6 2 2 2.

0: நேர்களில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்று நடிகை ஸ்ரீதேவியின் பிறந்த நாள் நினைவு தினம் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி இவர் நடித்து வெளிவந்த இறுதி தமிழ் திரைப்படம் எது என்று கேட்டிருந்தோம். 3 விடைகள் தந்தோம். அந்த விடைகளில் இந்த விடை பொருத்தமான விடை என்பதையுடன் நேர்கள் இணைந்திருக்க வேண்டும். முதலாவது விடை கொண்டு வந்தோம் நேர்களே. முதலாவது விடையாக சொன்ன பதில் புலி திரைப்படம். இரண்டாவது நான் அடிமை இல்லை. மூன்றாவது அடுத்த வாரிசு. இந்த விடைகளில் எந்த விடை மிக பொருத்தமான விடை? ஸ்ரீதேவி நடித்து வெளிவந்த அவரது நடிப்பில் வெளிவந்த இறுதி தமிழ் திரைப்படம். முதலாவது புலி, இரண்டாவது நான் அடிமை இல்லை, மூன்றாவது அடுத்த வாரிசு. இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் வணக்கம்.
1: வணக்கம். வெண்பா
0: சொல்லுங்கள்.
1: புலி.
0: புலி.
1: ஆமாம்.
0: சுகமாக இருக்க முடியாத சொல்கிறீங்களோ? நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்கள் பஞ்சாயத்து.
2: என்ன
0: பாத்திரத்தில் நடிச்சாரு தெரியுமா?
2: படம் பார்த்தா
0: என்ன பாத்திரம் தெரியல உங்களுக்கு? அதான் நான் கேக்குறேன். மறந்துட்டீங்களே. சொல்வேன் யாரும் நேர்கள் யாரும் சொன்னால் அவர்கள் சொல்லட்டும். அவர்கள் சந்தர்ப்பத்தை. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம். மூர்த்தி ஆகிறேன்.
0: மூர்த்தி சொல்லுங்க.
3: இது புலிதான். இது வந்து அவ நடித்த படம் வந்து குயின் ஜவரானியோ.
4: புலி படம் தான் 2015 அவ அந்த சிவகாணியா அந்த அப்படியே பாத்திரத்துல நடிச்சவர்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வாசன். நான் மொரேன்.
0: மொரேன் சொல்லுங்க.
5: புலிப்படம்
0: நீங்க பாத்தீங்களா? மொரேன்.
5: ஆமா பாத்தேன். 2-3 பார்த்தது. நல்ல நடிப்பு, நல்ல புதுதேவியின் முக பாவங்கள், அசைவுகள், நடிப்பு எல்லாம் மிகவும் அருமையா இருந்தது. அருமையான படம்.
0: நன்றி.
5: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம். நான் தீவன் வாசன். வணக்கம்
0: தீவன். வணக்கம். வாங்க.
6: புலிப்படம்
0: எப்படி சுகமா இருக்கிறீங்க?
7: சொல்லுங்கள். விஜய் முதல்வரோட நடித்த புலி படம், அதுல ஒரு வில்லியா வரா
0: நினைக்கிறேன்.
7: ஒரு ராணி பாத்திரம் தான் நல்லா நடித்தவர். பாத்துக்க இந்த படம்
0: ஜவராணி. ஜவராணி.
7: ஜவராணி என்று சொல்லி இருந்த மதுல சுவர்ல எல்லாம் தங்கி கொண்டு கணக்கு.
0: ஜவனராணி. ஜவனராணி என்ற.
7: ஜவனராணி. ஜவராணி. நன்றி. நன்றி.
0: நன்றி பாத்மேன். ஓடோடி வந்து சொன்னதுக்கோ.
7: நன்றி. நன்றி படம்.
0: ஆமாம், அது சரியான விடை. புலி திரைப்படம் தான். அதுதான் அவர் இறுதியாக நடித்து வெளிவந்த தமிழ் திரைப்படம். மம் என்பது ஹிந்தியில் வெளிவந்த இறுதி தமிழ் திரைப்படம். தமிழில் புலி என்பது மிகச்சரியான விடை. அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேயர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். இன்றைய நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நேயர்கள் பஞ்சாட்சரம், குகதாஸ், தேவகுமார், சிவலிங்கம், சாரா, வன்குவர் பவான் மற்றும் நிர்மலா, மொரின், டொன்மில் சந்திரன், மூர்த்தி, மதன், வெண்பா, தீபன், பத்மன் ஆகிய நேர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாங்களும் விடைபெறும் நேரம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த அத்தனை நேர உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நேர்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

மண்ணை மீறாமலே விதையும் முளைக்குமா? தடிபடாத நூறு என்ன ஆடையாகுமா? எங்கள் தாய்நாட்டையே பஞ்சம் வந்தாளுமா?

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 43. அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றி

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
0: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638. 416-897-0919.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா Jewelers.

Mande por el rey.

ra fitimara sadikara kadimara.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
2: சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
4: 96-99 ஜேன் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
3: 905-417-6069
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069
5: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற
2: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-6-7-2-0-0
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்த

0: ரூபாய் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
1: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: 모든 HD, 더블 HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள் உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இதுவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 416-700-2222-416-700-2222-j.ca. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
1: சுகந்தன் 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 ஒரு பவுன் நகை அடகுக்கு 1,000-1,200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

Tony Paul.

அழகா அழகா சிரிக்கிறாளுங்க. அடுத்து நோடியே முறைக்கிறாளுங்க. உசரா உசரா நினைக்கிறாளுங்க. உடனே உடனே மறக்கிறாளுங்க.

0: ஒளிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: அனைவருக்குமான
0: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற Lotus Funeral and Cremation.com.

0: 모든 HD 더블 HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-0-0-9-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
2: ஸ்கில் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70% வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ். $500 ரெஃபரல் போனஸ். மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles. வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது, நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆரூரன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் head-to-head event இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63 இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: Everything okay? No problem and dinam.
5: Bar kalamu closing da adikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
4: Last minute left. Closing day, the brothers, Chella, thanks.
5: Chella, Miller, Dad, Selvam.
4: Cherry.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD
2: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca தமிழராய் பெருமை கொள்வோம்.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் OCRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000
6: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 63 இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆரூரன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: கிளீன் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
5: Working for you.
4: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677202.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள் உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA Square மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: Jewelers.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers. Chellathukku thanks.
4: Chellam illa da Selvam.
5: Sari sari.
7: Tamilan endru sollada thalidimirndu nillada tharaniyai nivellada.
0: Thirukkural eeradiyal ulagalandha deivapulavanin kural kelpom.
8: Adhigaram 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60 முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ். $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
5: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
7: புதிய
8: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
10: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
9: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
10: 416-489-2000. GTA Credit, Caledon Eastill, Vaughan, Matum, Brampton.

0: 모든 HD, 더블 HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை அப்படின்னால மங்களகரமாக நம்ம வந்து முருகன் பாட்டெல்லாம் கேட்கறது உண்டு, அதே மாதிரி அருமையான ஒரு கதையும் கேட்கறது உண்டு. இன்றைக்கும் சிறப்பான ஒரு கதையோடு தான் வந்திருக்கேன். நேர்களில் வந்து வெள்ளிக்கிழமை வரோம் அப்படின்னாலே எனக்கு ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிடும். காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு இன்றைக்கி எல்லாம் நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லி, முக்கியமாக இந்த கதையை வந்து அப்படியே வந்து நைட் அப்படியே மைண்டில் வந்து ஒரு பிக்சராக ஓட்டி பார்ப்பேன். அதுக்கப்புறம் அதை கிணா கரெக்டாக நரேஷன் நல்லா இருந்தால் தான் வந்து கதை கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். இல்லை அப்படின்னா கடுப்பாயிரும், சரிடா முடினா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான புது புது தகவல் கொண்டு வரதில் வந்து எனக்குமே ரொம்ப ஆர்வம். காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் காட்டுற ஆர்வம் தான். கதையை சொல்லிவிட்டு நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை கதையை சொல்லி போனதுக்கப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வந்து மெசேஜஸ் வரும். நம்மளுடைய நேர்கள் வந்து நல்ல பெருசாக ஒரு மெசேஜை டிராஃப்ட் பண்ணி அந்த கதையில் என்ன பிடிச்சிருந்தது, என்ன ரொம்ப நல்லா இருந்தது, எந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கல, அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து ஒரு அப்ரிசியேஷன் மெசேஜும் போடுவாங்க. அதெல்லாம் கேட்குறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த ஆதரவு நீங்கள் கொடுக்கறதுனால தான் இந்த இவ்வளோ வேலையை பண்ணிட்டு வரத்துக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவை தலைப்பு எடுத்துகிட்டு வரும்போதும் வந்து சுவாரஸ்யமாக இருக்கா மக்களுக்கு பேசுகிறதுக்கு, இல்லை இது மொக்க தலைப்பாக இருக்குமா, இந்த தலைப்பில் வந்து என்னத்தை பேசுகிறது அப்படின்னு சொல்லி கண்டென்ட் சிலதெல்லாம் வந்து எனக்கு இது ஓகேவாக தான் இருக்கும், இது பெருசாக ஹிட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வருவேன். ஆனால் அந்த தலைப்பும் வந்து பயங்கர வைரலாக போகிற அளவுக்கு வந்து நேர்களாகி நீங்கள் வந்து சூப்பராக அதுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷனை சிரிக்கிற மாதிரியும் சந்தோஷமாக நிறைய நாஸ்டாலஜிக்கான மொமெண்ட்டுக்கு திருப்பி போகிற மாதிரியும் வந்து நீங்கள் கொண்டு வர்ற அந்த கண்டென்ட்டும் உங்களோட ஆதரவு தான் வந்து இந்த நிகழ்ச்சி எவ்வளோ நல்லா கொண்டு போயிட்டுருக்கு. இந்த சக்ஸஸ் ஸ்டோரிக்கு முழுக்க முழுக்க காரணமாகிய நேர்களுக்கு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டு செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்கள், நீங்கள் உங்களோட விருப்ப பாடலை கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166446222. இந்த டிங்கு டிங்குன்னு பின்னாடி ஒரு சவுண்டு வருது, அதை கொஞ்சம் தயவுசெய்து சரி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிட்டேன், நீங்களும் சொல்லிட்டீங்க, சொல்லி மாளலை. ஆனால் வந்து இன்னும் சரி பண்ண மாதிரி தெரியல, ஏன்னா எனக்கே கேட்குது ஒவ்வொரு லைனை முடிஞ்சதுக்கப்புறம் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் அப்படின்னு சொல்லி இந்த பழைய குமாஸ்தா ஆஃபீஸ்லலாம் வந்து அடுத்து அப்படின்னு சொல்லி பெல் அடிப்பாங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, சில விஷயங்களை சகிச்சுட்டு தான் போக வேண்டியது இருக்குது. என் நிகழ்ச்சியில் எவ்வளோ விஷயத்தை சகிக்கிறீங்க, இதையும் சேர்த்து சகிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போ செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்கள் வந்து உங்களோட விருப்ப பாடலை கேட்காலைங்கள் இன்றைக்கி ஒரு க்யூட்டான தலைப்பு கொண்டு வந்திருக்கேன், அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். செய்திகளை தொடர்ந்து சந்திப்போம். நேர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கும் நான் ஆர்ஜே ராஜ்.
1: ஆயிரத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீலங்கா ராணுவ விமானம் முல்லைத்தீவு செஞ்சோலை வளாகத்தில் 2006 ஆண்டு ஸ்ரீலங்கா ராணுவ விமானப்படையினரின் வான் தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு இன்றைய தினம் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தில் தொல்பொருள் திணைக்களம் ஆலய வளாகத்துக்குள் ஆலய நிர்வாகத்துக்கு தெரியாமல் இரவு நேரத்தில் இது தொல்பொருள் திணைக்களத்துக்குரிய இடம் என்று பெயர் பலகை நாட்டியுள்ளது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் ஒருங்கிணைப்பு குழுவுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் காவேரியில் தமிழ்நாட்டுக்கான நீரை பெற வேண்டுமென்றும் தமிழ்நாடு அரசு முழுவதும் தமிழக வெற்றிக்கழக அரசை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவின் இறக்குமதி வரிகளை தவிர்ப்பதற்காக சீனா மேற்கொள்ளும் சரக்கு மற்றும் மோசடிக்கு முக்கிய துணை புரியும் நாடுகளில் ஒன்றாக கனடா திகழ்வதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் ஆயுத கையிருப்பு குறைந்து வருவதாக ஊகங்கள் நிலவும் நிலையில் ஈரானுக்கு எதிரான தற்போதைய போரின் போது அமெரிக்க படைகள் குறைந்தது 45 MQ-9 ரிப்பர் ட்ரோன்களை இழந்துள்ளதாக ஒரு அறிக்கை தெரிவித்துள்ளது. நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக எதிர்வரும் நாட்களில் எந்தவித மின்வெட்டும் மேற்கொள்ளப்படாது என வலுசக்தி அமைச்சர் அனுராக் கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். 2025 அக்டோபர் 30 தேதிக்கும் 2026 ஆகஸ்ட் 12 தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது கைப்பற்றப்பட்ட பெருந்தொகையான போதைப் பொருட்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 2026 ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படை, குடிமை பாதுகாப்பு மற்றும் சீர்திருத்த பணிகள் ஆகியவற்றைச் சேர்ந்த மொத்தம் 1057 பணியாளர்களுக்கு வீரதீரச் செயல் மற்றும் சேவைக்கான பதக்கங்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. சீர்திருத்த கட்சியின் முன்னாள் தலைவரான பிரஸ்டன் மேனிங் அல்பர்டாவின் அக்டோபர் 19 பொது வாக்கெடுப்பதற்கு முன்னதாக அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் ஒரு இணையவழி கருத்தரங்குக்கு இணைத்தலைமை தாங்குகின்றார். இக்கருத்தரங்கில் வாகனத்தை தாண்டியும் நீடிக்கும் கவலைக்குரிய பிரச்சினைகள் இருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். ஈரான் மீது காலவரையற்ற முற்றுகையை அமல்படுத்துவதாக அமெரிக்கா வியாழக்கிழமையன்று எச்சரித்தது.

0: மெஜெண்டா அப்படின்ற அந்த புத்தம் புதிய படம் சாந்தனுடைய திரைப்படத்திலிருந்து என்னாச்சு அப்படின்ற ஒரு அருமையான பாட்டை கேட்டீங்க. என்னாச்சியை தொடர்ந்து இப்போ வர்ற அண்ணாச்சிங்களுடைய பேச்சை தான் கேட்க போகிறோம். இன்றைக்கி ஒரு சிறப்பான தலைப்பு காத்திருக்கு. யூஸ்வலாக இன்றைக்கி என்னெல்லாம் நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு அந்த தலைப்பை பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து முக்கியமான தலைப்புக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிற விஷயம் வந்து இன்றைக்கி ஃபினான்ஷியல் அவேர்னஸ் டே. அதாவது வாழ்க்கை முழுக்க காலம் முழுக்க நம்ம வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து சம்பாதிக்கிறோம். அந்த ஒரு ரூபா அக்கௌண்ட்டில் இருக்குது, அந்த $1 எப்படி வந்து $2 ஆக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த $1 வந்து எப்படி 50 சென்ட் ஆக்கிறது 10 சென்ட் ஆக்கிறதுங்கிறது ஈஸி. ஏன்னா பாதி அந்த கொடுக்குற $1 வந்து டேக்ஸை பிடிச்சிட்டு அதை 75 சென்ட் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் செலவுலாம் போக நம்ம கையில் ஒன்றும் நிற்காது. அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு பில்லு அப்படின்னு சொல்லி வரும், நம்ம ஸ்வைப் பண்ணுவோம். அப்படியே இதே வந்து பொழப்பாக ஓடிட்டுருக்கு இத்தனை வருஷமாக. என்னப்பா காலம் முழுக்க கடங்காரனாகவே இருந்துருவோமா, சாகிற வரைக்கும் கடங்காரனாகவே சாவோமா அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்துது இல்லையா. ஸோ அதனாலேயே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஃபினான்ஷியல் பிளானிங். அதாவது 50 வயசு வரைக்கும் நான் வந்து சம்பாதிப்பேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏர்லி ரிட்டையர்மெண்ட் எடுத்தாலும் எனக்கு வந்து மாதம் மாதம் இவ்வளோ பைசா வரணும் அப்படின்றது ஃபினான்ஷியல் பிளானிங். இல்லை என்னுடைய வருமானத்தில் எங்கெங்கெல்லாம் கசிவு ஏற்படுது, இல்லை இருக்கிற காசு எல்லாத்தையும் வந்து நம்ம வெறும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வச்சுருந்தா பெருசாக ஒன்றும் வட்டி வர்றதில்லை. ஸோ காசை வளர வைக்கணும், வட்டி அதிகமாக வரணும், அதே சமயம் வந்து டேக்ஸ்லேயும் நான் கொஞ்சம் சேவ் பண்ணணும்னா என்னப்பா பண்ணலாம் அப்படின்னா அதுதான் வந்து ஆக்சுவல் ஃபினான்ஷியல் பிளானிங். இப்போ இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு நிறைய பேர் வந்து படித்து நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடிப்படையான பேசிக் ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக செக் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பேசிக் தகவலை கொடுக்கறதுல என்ன நன்மை அப்படின்னா உங்களுடைய பணம் ₹1 ஒரு 1.5 ரூபா ஆச்சு அப்படின்னா நல்லது தானே. யாருக்கு காசு அதிகமானாலும் யாருக்கு அதிகமாக பணம் வந்தாலும் நல்லது தானே. ஸோ முதல் கேள்வி அப்படின்னா என்னென்னா நீங்கள் எல்லாருமே இப்போ நேர்கள் கால் பண்ணுற ஒவ்வொருத்தருமே வந்து பேசிக்காக முதல்ல TFS அப்படின்ற அந்த ஒரு அது வந்து TFS அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படிங்கறது முதல் கேள்வி. TFS கண்டிப்பாக வச்சிருக்கணும். வச்சுருக்கீங்களா இல்லையா, ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காகவும் வந்து நீங்கள் தனியாக RRSP போட்டிருக்கீங்களா இல்லையான்றது அது தனி. இப்போ பிஸ்னஸ் இருக்கிறவங்களாம் RRSP போடாமல் இருப்பாங்க. பட் TFSA அக்கௌண்ட்டுங்கிறது மிகப்பெரிய நன்மையை உண்டாக்குற ஒரு அக்கௌண்ட்டுன்றது என்னுடைய அறிவு புரிதலுக்கு நான் சொல்கிற விஷயம். அது ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஆன்லைன் ஷாப்பிங் டே அப்படின்றதும் ஒன்று வச்சுருக்காங்க. ஆன்லைன் ஷாப்பிங் ஆஃப் கிராசரி, எதுவாக இருந்தாலும் கிராசரி சரி துணி சரி, இப்போல்லாம் வந்து ஆன்லைனில் புருஷனையும் ஷாப்பிங் பண்ணுறாங்க. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் உங்களுக்காக ஆன்லைன்லேயே கிடைக்குது அப்படின்றது. கோவிடுக்கு அப்புறம் வந்து தலைவிரிச்சு ஆடுது, எல்லாமே ஆன்லைனில் தான். துணி வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது, புருஷனை வாங்குறது, பொண்டாட்டி வாங்குறது, கல்யாணத்துலேருந்து எல்லாமே ஆன்லைனில் நடக்குது இப்போ. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இப்போ அந்த ஒரு 50s 60s பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து பயங்கர ஆச்சரியம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா கல்யாணம் இப்போல்லாம் பேசி முடித்து தாலி கட்டுறது கூட ஆன்லைனில் நடந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அது ஒரு மிகப்பெரிய வைரல் வீடியோ, அது கேரளாவில் தான் நடந்தது. தாலி கட்டுறதே வந்து எப்படின்னா வைரலாக ஆன்லைன்லேருந்து புடிஷ் கணவர் வந்து அந்த கணவராக ஆக போகிறவர் வந்து கேமராக்கு முன்னாடி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறை போடுறாரு. அந்த பொண்ணு வந்து பொண்ணே செல்ஃபாக வந்து தாலியை கட்டிக்குது, அவருக்கு கட்டுற மாதிரி நினச்சி கட்டிக்குது அப்படின்னு சொல்லி. இது வந்து நிஜமாகவே ஒரு நடந்த ஒரு கல்யாணம். ஆனால் அவங்க நல்லா தான் இருக்காங்க. இப்போ வந்து அவங்க எல்லோரும் துபாயில் செட்டில் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்லைன் வைரல் கல்யாணம் அப்படின்னு சொல்லி போட்டு ரியல் லைஃப்லேயே வந்து தாலியை கட்டுறதுக்கு கூட கணவர் வரலை, தாலியுமே வந்து வர்ச்சுவலாக அவர் கட்டிட்டாரு, கேமராவுக்கு அவர் கட்டுறாரு, பொண்ணு வந்து தானே தாலி எடுத்து சொந்தமாக கட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அதுக்கு வந்து இப்போ துபாயில் போய் செட்டில் ஆகிட்டாங்க, நல்லா தான் இருக்காங்க. இப்போ கல்யாணம் அப்படிங்கிறது வந்து சமுதாயத்துக்கு தெரியறதுக்காகப்பட்டது, லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் எக்கச்சக்கமாக சுற்றி சுற்றி பார்த்தீங்கனாலே வந்து நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. சில பேர் இப்போல்லாம் வந்து கல்யாணமே வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லி பதறாங்க, பயப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பொருளாதார ரீதியான வந்து தலைவலி தான். இப்போ ஒரு காலத்தில் வந்து ஆல்ரெடி வந்து வீட்டில் அப்பா அம்மா வந்து ஒரு சொந்த வீடு வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் குடும்பத்துக்குன்னு ஒரு தொழில் இருக்கும். இவர் வந்து ஒரு வேலை பண்ணுறாரு. ஸோ பையன் வந்து கை கால் நல்லா இருக்கா, வாய் பேசுகிறானா, காது கேட்குதா, கண்ணு தெரியுதா, சரி படித்து முடிச்சிருக்கானா, என்ன வேலைக்கு போகிறான், நிரந்தரம் ஒரு பேங்க் ஜாபு, ஒரு கவர்மெண்ட் ஜாபு, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு வேலை இருந்தால் உடனே ஓகே பொண்ணு கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ வந்து வரதட்சணை கேட்குறது பொண்ணு இப்போ மாப்பிள்ளை சைடு போய் இப்போ பொண்ணு சைட்லேருந்தெல்லாம் என்னெல்லாம் டிமாண்ட் வருது அப்படின்னா, கல்யாணமானால் அப்பா அம்மா கூட இருக்கக்கூடாது, தனி கூடத்தில் தான் இருக்கணும், சொந்த வீடு ஒன்று இருக்கணும் பையனுக்கு, அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து பேங்க் டெபாசிட்டில் மினிமம் 1 கோடி ரூபா வச்சுருக்கணும், அது இல்லாமல் வந்து பொண்ணுக்கு வந்து மாதம் மாதம் வந்து ஷாப்பிங்க்கு கூட்டு போகணும், 2 மாதத்துக்கு ட்ராவல் டூர் கூட்டு போகணும், அந்த மாதிரி எக்கச்சக்கமாக. அது இல்லாமல் இப்போ பேசிக்காக மாப்பிள்ளைக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கூட பிறந்தவங்க இருக்காங்களா இல்லையா, முக்கியமாக அப்பா அம்மா செத்து போயிருந்தால் சந்தோஷம் சூப்பர், மாப்பிள்ளையோட அம்மா உயிரோடையே இல்லை ஐ ஜாலி, சரி மாப்பிள்ளைக்கு வந்து அப்பாவும் இல்லை ஐ டபுள் ஜாலி, மாப்பிள்ளை தனியாக அனாதையாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அதுக்கு தான் வந்து அதிகமாக வந்து சேல்ஸு பிச்சு ஜாஸ்தியாக இருக்குது. யாரெல்லாம் வந்து அப்பா அம்மா இல்லாத அனாதையாக இருக்காங்களோ அந்த பையனுக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆகுதாமா, இந்த மாதிரிலாம் ரிப்போர்ட்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, காசு தான், பின்னாடி இருக்கிற ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். உங்களுடைய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக இருக்கலாம், அது எவ்வளோ சிறப்பாக பண்ணுறீங்கன்றதை எனக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்க. இன்றைக்கி வந்து வேர்ல்டு லிசர்ட் டேமா, ஐயோ இந்த பள்ளியை பார்த்தாலே வந்து டென்ஷன் ஆகும். சில பேர் வந்து பள்ளியை வீட்டில் செல்லப்பிராணியெல்லாம் வணக்கிறாங்க, ஓனா, அதுக்கப்புறம் இந்த அரண் செவுத்தில் ஓடுறதெல்லாம் வீட்டில் வந்து செல்ல பிராணியாக வளர்த்துட்டு இருக்காங்களே, இதெல்லாம் வந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுற நாள். இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் எதெல்லாம் வாங்குறீங்க, இதெல்லாம் ஆன்லைனில் வாங்குறது அபத்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ரெண்டே ரெண்டு தான். இதெல்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் வாங்குறது சௌகரியம், இதெல்லாம் உங்களுக்கு நேரில் போய் வாங்குறது தான் எனக்கு சௌகரியம். அதை வந்து இப்போ வந்து மற்றவங்களை வந்து நம்ம குறை சொல்லி நம்ம வந்து நான் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்ல வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு தோதுவாக இருக்கிறது ஆன்லைன் வந்து பெஸ்ட்டு, ஏன்னா இதெல்லாம் பல சிரமத்தை குறைக்குது, ஜம்முன்னு ஆன்லைனில் போட்டோன்னா வீட்டுக்கு பொருள் வந்ததா அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருக்கலாம். ஆன்லைனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, சில இதெல்லாம் வந்து ஆன்லைனில் வாங்குறது வாங்கி நீங்கள் ஏமாந்துருக்கீங்க, ஆன்லைனில் வாங்கி ஏமாந்த விஷயங்கள், ஆன்லைனில் உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கிற விஷயங்கள், இதை தான் நீங்கள் பேச போகிறீங்க. இதுக்கப்புறம் நான் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸியில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து எப்படி ஒரு ஃபினான்ஷியல் பட்ஜெட்டிங்கை பிளான் பண்ணலாம், சாதாரணமாக வந்து வெல்த் சிம்பிள் மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாக் ட்ரேடிங் ஓப்பன் பண்ணி பேசிக் ஸ்டாக்ஸ் ஏதாவது சும்மா ஒரு $20, $40 வாங்கி வைக்கலாம், அதெல்லாம் எப்படி ஓரளவுக்கு வளரும் அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். நீங்களும் உங்களுடைய ஃபினான்ஷியல் லிட்ரஸியில் என்னுடைய பெஸ்ட் அட்வைஸ் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய டாப் ஃபினான்ஷியல் அட்வைஸ் எந்த மாதிரி இருக்கும், உங்களுடைய பணத்தை பத்திரமா சேமிக்கிறதுக்கோ இல்லை 1 ரூபாயோ 2 ரூபா ஆக்கிறதுக்கோ உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் ஐடியா ஏதாவது இருந்ததுன்னா அதை ஷேர் பண்ணலாம். ஐடியா எதுவும் இல்லை அப்படின்னா அதை அப்படியே ட்ராப் பண்ணிடலாம். எல்லாருக்கும் ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நேர்கள் வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை பேச முடிச்சா நல்லாயிருக்கும். பேசிக் மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஆன்லைன் ஷாப்பிங்கில் நீங்கள் வந்து ரொம்ப விரும்பி வாங்குற இது சூப்பர், எனக்கு பெஸ்ட் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது, நீங்கள் ஆன்லைனில் வாங்கி ஏமாந்தது என்ன, இல்லை இது வந்து சத்தியமாக ஆன்லைனில் வேணாம் ஜாமி நீங்கள் நேரிலே போய் வாங்குங்க அப்படின்ற நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற விஷயம் என்னவாக இருக்குன்றதை சொல்ல போகிறீங்க. இப்போ இணைப்பில் இருக்கிற நேயர்களை சந்திக்க போகும் ஒவ்வொருத்தரா. இணைப்பில் இருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
1: என்ன
0: சம்பவத்தை பண்ண போறானுங்க,
1: ராமரையில இருந்து அவைக்க மாட்டேன் நின்றுட்டு போகைக்குள்ள கொள்ளைக்கு, நீங்கள் நான் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சாதான் பெட்டவைக்கு நிம்மதி.
0: கரெக்ட். அப்படி அப்ப இன்னைக்கு என்ன சண்டை போட போறோம், நீங்க என்ன கழுவி ஊத்துறதும் நான் உங்களை பதிலுக்கு காலை பிடிச்சி இழுக்கிறதும் இது நமக்குள்ள ஜகதம்.
1: இது தானே சேர்த்துக்கே முழுகி நாக்கள் தானே நாங்கள். எப்பவும் அந்த என்ன மாதிரி என்ன, ஒரு வயசுல 2 குழந்தை இருக்கலாம் இருக்கும், ஆனா ஒரு வயசுல 2 அண்டவையர் இருக்காது, அந்த மாதிரி தான் நீங்கள் நானும்.
0: ஒரு வயிற்றுல 2 குழந்தை இருக்கலாம், ஆனா ஒரு இடுப்புல 2 ஜட்டி இருக்க முடியாது. இதுக்கு பேர் தான் ஜட்டி தோஸ்துன்றதா? ஓகே புரிஞ்சு. இடம் பிரியா நண்பர்கள், அதான் இப்ப பாலா சொல்ற மாதிரி எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா, ஜட்டியில ஒரு பக்கம் காலம் நான் விட்டேன்னா மறுபக்கம் காலம் இவன் விடுவான் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு நண்பர்கள்.
1: அதேதான்
0: கரெக்டா சூப்பர். நீங்களே ஆன்லைன்ல உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வர சொல்லுங்க. இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு நீங்க இதுவே இதுவே எங்க போனாலும் கட்டம் கட்டுறது என்கிட்ட நிறைய ராஜா தான் வரிசையா அன்னைக்கு நேர்களே இதை கேளுங்க, இந்த அநியாயத்தை கேளுங்க. பர்சனலா கூப்பிட்டாரு, என்ன ஏதோ அக்கறையா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்தா நீங்க நல்லா இருக்கீங்களோ வழக்கம் போல கேட்டாரு. கேட்டுட்டு நீங்க சொல்றாரு வரிசையா முதல்ல பாரதி ராஜா, அப்புறம் பாக்கிய ராஜா, அந்த மாதிரி வரிசையா எல்லா ராஜாவும் போயிட்டு இருக்காங்க, நீங்களும் பாத்துக்கங்க பத்திரமா போய் சேர்ந்துடாதீங்கன்றாருங்க. இந்த கேளுங்க, இந்த நிலைமையை எப்படி பர்சனலாக சரி ஏதோ அக்கறையாக கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு போனை எடுத்தா, இதுதான் எனக்கு காலங்காத்தால் கிடைச்ச அட்வைஸ். பல ராஜாக்கள் வரிசையாக போய் சேர்றாங்க, நீ உன் உடம்ப பார்த்துக்க அப்படின்றாரு.
1: ஒரு மாசமா ஆகுது, ஒரு மாசமும் கூட இருக்கிறீங்கிறது அர்த்தம்
0: பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நக்கல் வந்து கூடயே பிறந்திருக்கு.
1: இன்னைக்கு நான் வெள்ளிக்கிழமை படியா நான் இன்னைக்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, அந்த பாடல் பண்டன் கரணி என்று நினைக்கிறேன், சுஷிலாவாமா பாருங்க பாடல்.
0: ஓகே, மனம் படைத்தேன் உன்னை. ஓகே, என்ன திரைப்படத்துல தெரியுமா?
1: கந்தன் கருணை படத்துல ஓகே இது எல்லா எல்லா கண்டிப்பா நீங்க வந்து ராஜேஸ்வரி அம்மாவுடைய கேப்பை வந்து ஃபில் பண்றீங்க. நீங்க தான் சீனியர், நீங்க வந்து எல்லாரையும் அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதனால உங்க வயசை வந்து மறைச்சிட்டு இருக்கீங்க.
0: சூப்பர். ஆனா இது உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். நாயகன் படத்துல கமலஹாசன பார்த்து கேள்வி, அதே கேள்விதான். நீங்க நல்லவரா கெட்டவரா?
1: நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு
0: அப்படிங்கப்பா அப்படி. சரி, நீங்க ஆன்லைன்ல வாங்கக்கூடிய பொருள் எது உங்களுக்கு ரொம்ப?
1: அது நல்ல ஒரு கேள்வி நீங்க கேட்டது, கண்டிப்பாக நாட்டுக்கு நல்ல கேள்வி. நான் போய்த்தான் எல்லாம் வாங்குவேன் கொள்ளுவேன், என்ன அளவு பார்த்து போட்டுக்கிட்டா அதை நிறமா சரியா அக்களையும் பார்த்து செலெக்ஷன் கூடவே இருக்கும்.
0: அப்ப உங்களுக்கு ஆன்லைன்ல பெருசா எதுவுமே செட் ஆகாது?
1: இல்ல, ஆன்லைன்ல எங்கட காலத்துல வரவும் இல்லதானே, அப்போ இதுகள் ஒன்றும் இல்ல. ஆனபடியே ஒன்றும் இல்ல, அப்ப போனில போண்டே ஒன்று வேண்டிய ஆன்லைன்ல வைஃப் மாத்திரம், அம்மா சொன்னான எல்லாம் வந்து
0: நீங்க நேர்ல உங்க வைஃப் முதல்ல எப்ப பாத்தீங்க?
1: வாழ்க்கையில
0: விளையாடி இருப்பாரு இவரு அப்படிங்கறதுனால சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பாடலும் கேட்டாச்சு, முருகர் பாடல் உங்களுக்காக ஒலிக்கும்.
1: எல்லாரும் நல்லா இருந்தா நல்லம் தானே?
0: நன்றி டார்லிங். நீங்க இதெல்லாம் வாயில சொல்றீங்க.
1: ரெண்டு நிமிஷம் முடிஞ்சது.
0: ஆமா முடிஞ்சிருச்சு, நம்ம பேசி என்னைக்கு முடிச்சிருக்கோம் 2 நிமிஷத்துல. பரவாயில்ல, நன்றி
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. இதே நானும் பேசினா இன்னைக்கு 2-3 நிமிஷத்தில் முடிக்கிறது, அதுவே மிகப்பெரிய சேலஞ்சு. ஆனால் சூப்பராக ஆரம்பிச்சிருக்காரு, அவ்வளோதான், வெரி சிம்பிள் தான். நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்க ரொம்ப விருப்பப்படுற விஷயம் இது, எனக்கு பக்காவாக செட் ஆகும், பிரச்சனையே இல்லை, ஈஸி ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு நினைக்கிறது, ஆன்லைனில் வாங்கி ஏமாந்தது, இல்லைனா ஆன்லைனில் மட்டும் இது செட்டே ஆகாதுன்னா அது என்ன அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கேம், ஆன்லைன் ஸ்கேமில் வந்து ஒரு மாட்ட வேண்டியது, ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்ற, ஜஸ்ட் நூல் அளவில் எஸ்கேப் ஆகிடுத்து கரடி அப்படின்ற ரேஞ்சில் நம்ம வந்து எஸ்கேப் ஆனோம். ஸோ அது என்னன்ற நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆன்லைனில் உங்களுக்கு பிடித்தது பிடிக்காதது. அதே மாதிரி ஃபினான்ஷியல் பிளான், அசை இதை கேட்கவே இல்லையே, சரி அவர்கிட்ட தான் பெட்டு நிறைய பணம் இருக்குது, அவர் தூங்குறதே பெட்டு அந்த பண பெட்டு மேலே தான். நீங்கள் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்கில் இது பெஸ்ட் ஐடியா. இந்த கனடாவில் உங்களுடைய வருமானத்தை சேமிக்கிறதுக்கும் சரி, வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கும் சரி, ஃபினான்ஷியல் பிளானிங்கில் உங்களுக்கு இது பெஸ்ட்டு அப்படின்னு, இது பண்ணால் உங்களுக்கு வந்து பயங்கர லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு, அது என்னென்னு நினைக்கிறீங்க அதையும் சொல்லுங்கள். அடுத்த நேர் இணைப்பில் காலை வணக்கம். காலை வணக்கம் சத்யா, நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நலமாக இருக்கிறேன் இன்னைக்கு.
0: ஆஹா, என்ன தொண்டையில கிச் கிச்? டீ குடிச்சிட்டு இருக்கீங்க, சூப்பரா, அப்படியே ஒரு தம்மு போட்டுட்டு
2: இருக்கீங்கன்னு
0: நினைக்கிறேன். காலையில எந்திரிச்சோடனே ஒரு தம்ம போட்டு ஒரு டீயை குடிச்சாதான்ப்பா கண்ணே தெளிவா தெரியுது அப்படின்ற ரேஞ்சில்.
2: உங்களுக்கு அப்படியா?
0: நான் தம்ம போட்டேன் அப்படின்னா வீட்டு மூச்சு நின்றுடும் வீட்டுல, அவ்வளவுதான், இதோட போதும், உனக்கு எதுக்கு மூச்சு குடுத்துறன்னு சொல்லி கழுத்து மேல மேய்ச்சி போட்டு தள்ளிடுவாங்க. வெளியில போனாவது பரவாயில்ல, சரி மனைவி தான் வந்து அங்கங்கதான் வாட்ச் பண்றாங்க, நம்ம எஸ்கேப் ஆயிலாம்னு பார்த்தா நம்ம நேர்கள் வந்து பல இடத்துல கேமரா செட் பண்ணி நம்மளை வாட்ச் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என்ன பண்றது?
2: ஆமா, நல்ல விஷயங்கள் கூடாத விஷயங்கள் செய்யும் போது நல்ல விஷயங்கள் செய்யாட்டி அதை பாப்பாங்க யாருக்கு.
0: திரும்ப கால் வைக்கிற இடத்துலாம் கண்ணி வெடியா வச்சிருக்காங்க. ஓகே சத்யா, சொல்லுங்க, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவீங்களா நீங்க?
2: அதுக்கு முன்னாடி இன்னைக்கு August 14th
0: ஆமா,
2: என்னோட இனிமையான அருமையான ஒரு குழந்தை சிவலிங்கம் ஐயா அவருடைய பிறந்த நாள்.
0: அப்படியா, இன்னைக்கா?
2: ஆமா.
0: ஓ மை காட் சத்யா, சே, இதுக்குதான் வந்து நேர்கள் வந்து நீங்க வெறும் வந்து காலர்ஸ் கிடையாது, வாட் அ ஃபேமிலி. இது பாருங்க, கேவலமா இருக்கு எனக்கே, நான் வந்து சுத்தமா இது வந்து எனக்கு மைண்ட்லயே இல்லை, நான் மறந்துட்டேன்.
2: ஆமா, என்ன இந்த போன வருஷம் ஆகஸ்ட் இந்தியா அந்த சுதந்திரத்துக்கு முன்ன முதல் நாள் என்று சொன்ன ஞாபகம்.
0: அப்படியா, ஓகே ஓகே.
2: ஆமா, நீடூழி காலம் இதே அதே புன்சிரிப்பு அதே சிரிப்போட அதே இனிமையான இதோட நோடி நோடி என்றே மகிழ்ச்சியா வாழ்த்துகிறேன் முதல்ல.
0: அருமை அருமை, சூப்பர் சிவலிங்கம் ஐயா, இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். இது வந்து இது ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் தானே, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் சத்யா, இல்லைனா என்ன வரப்போற பர்த்டேக்கு அட்வான்ஸ் வச்சு தான் வச்சுக்கிட்டோம் என்னப்ப. ஆமாந்திருக்கீங்களா இல்ல
2: எனக்கு விருப்பமான வாங்குறதுக்கு முந்தி நாங்க கோவிட்டுக்கு முதல் நாள் நேர கடைக்கு போறது ஒரு ஃபங்க்ஷனோ அல்லது ஏதோ ஒரு ஆளுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்டா அந்த நாள் முழுக்க வேஸ்ட் ஆகிடும். இந்த கடையில என்ன சாமான் வாங்கி கொடுக்குறோம்.

0: போய் ஆப்ஷன் தரும். மற்றவங்க ஒரு நாங்க கடைக்கு போனோம்னு சொன்னா அந்த கடையில என்ன இருக்குதோ அதுதான் நாங்க போச்சுனா பாக்கலாம். ரெண்டு மூணு கடை ஏறி இறங்க உடனே டைம் வேஸ்ட் எல்லாம போகும். ஆனா இப்ப வந்து ஒன்லைன்ல இருக்கிறதால நான் இன்னைக்கு போட்டா நாளைக்கே வந்துடும், அதை ஒன்லைன்ல போட்டுட்டு நான் என்னுடைய வேலையை பாத்துட்டு போகலாம்.
1: நிறைய டைம் சேவ் பண்றீங்க. ஆமா
0: ஆமா.
1: நீங்க அதிகமா ஆன்லைன்ல வாங்குற பொருட்கள் என்ன, கிராசரியா, துணியா, இல்ல கிஃப்டா, எந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைன்ல ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுற விஷயம்?
0: அதுக்காக நான் நிறைய வாங்குறேன் இல்ல, வீட்டு தேவையான சாமான கொஞ்சம்
1: இந்த பொருள் கண்டிப்பா எனக்கு வாங்க செட்டே ஆகாது, பிடிக்காது நேர்ல தான் அப்படின்னா எந்த பொருள் சொல்லுவீங்க?
0: அப்ப என்னன்னா இப்ப எனக்கு அடிக்கடி வாங்குற இடம் வெட்டிங், உங்களுக்கு தெரியுமா வெட்டிங் வந்தாலும் நான் வெட்டிங் சாரி எல்லாமே ஆன்லைன்ல தான் எடுத்தேன். நான் எல்லாமே நல்லா சக்சஸ்ஃபுல்லா நல்லா சாட்டிஸ்ஃபைட்டேன்.
1: அப்படியா, சூப்பர். ஓ, அப்ப நீங்க காலையில 8 to 10, அப்புறம் 1 to 2, அப்புறம் 4 to 8, அந்த மாதிரி மூணு டைமிங்க்கு மூணு சாரி வாங்கி இருக்கிறதெல்லாம் வந்து ஆன்லைன்ல தான். இப்ப
0: நிறைய சாரி வாங்கினேன்னு சொன்னா அதை எல்லாம் எனக்குண்டே நான் சொல்லல.
1: வெரி ஸ்மார்ட்.
0: இந்த பொண்ணுக்கு வாங்கினேன், அம்மாக்கு வாங்கினேன், தங்கச்சிக்கு, எல்லாருக்குமே வாங்கினது.
1: சூப்பர். அது ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இல்ல, எல்லாருக்கும் வாங்குறப்ப இதெல்லாம் நல்லா இருக்கும் பார்த்து எல்லாத்தையும் நம்மளே வாங்கிடலாம்.
0: என்ன
1: பாடல் கேக்கலாம் உங்களுக்காக சத்யா?
0: அதுக்கு முதல்ல ட்ரைனிங் பத்தி கேட்டீங்க.
1: ஆமா
0: ஆமா, நான் டாக்ஸ் ஃப்ரீ அதே மாதிரி இருக்குது. காசு தரும்போதெல்லாம் போடலாம் அப்படி இப்படி சேர்க்கிறது. அதை விட ஒரு உங்களோட ஆட்டோ டிபாசிட்ல வந்து செட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட பே செக்கு ஒவ்வொரு தேர்ஸ்டே வருதுன்னு சொன்னா ஒவ்வொரு தேர்ஸ்டேயுமே
1: தெரியும்.
0: ஆமா, மிச்சமா இருக்கிற வச்சுதான் நான் செலவழிப்பேன். அப்ப அந்த சேவிங்க போனது எனக்கு தெரியாம இருக்கும்.
1: இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. முதல்ல நீங்க வந்து இப்ப ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ்க்கு ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செலவுக்கே எடுக்கிறீங்க இல்லையா? அதான் பெஸ்ட் வே. அதான் பெஸ்ட் வே. வெரி குட்.
0: எங்களுக்கு இவ்வளவு காசு வருதோ பேமெண்ட் எல்லாம் போயிட்டு சொன்ன அதுல ஒரு அதுக்காக ஒரு 25 ரூபாய் 20 ரூபாய் எவ்வளவுமே போடலாம்.
1: நீங்க
0: எவ்ரி பே செக்லயுமே போயிட்டு வந்துருக்கும் போது உங்களுக்கு தேவையான ஒரு வெக்கேஷன் போகும்போது உங்களுக்கு ஒரு பணம் தேவையான சொல்லி அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் அங்க இருக்கும்.
1: பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் சூப்பர். வெரி குட்.
0: நான் செய்து
1: அதிகபட்சம் தவிர வேற ஏதாவது இருந்தா கூட நீங்க லீட்டர் அப்புறம் உங்களுக்கு சொல்லுங்க. கை செலவுக்கு டக்குன்னு நீங்க வந்து காசு வட்டிக்கு விடுறீங்க வெளியில அப்படின்னா அப்புறம் அப்படின்னு சொல்லி இந்த திமிரு படத்துல வர்ற ஹீரோயின் மாதிரி நீங்க
0: அந்த பழக்கம்
1: வாங்குறதும் இல்ல. வெரி குட்.
0: யாருக்கும் காசு தேவையான்னு சொன்னா நான் சும்மா கொடுப்பேன்.
1: டேய், நான் தான் இருக்கேன்ல. அப்ப ஒரு $50,000 எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஈவினிங் வந்து வாங்க.
0: அதுக்காக சும்மா இனாமா குடுக்கறேன், அந்த அளவுக்கு நான் வசதி இல்ல. ஆனா ஒரு உதவி கொடுத்தா நாங்க அதுக்கு வட்டி திருப்பி தரணுமா அப்ப தருவாங்க.
1: அப்ப தருவாங்க. சோ ஸ்வீட், சூப்பர். ஓகே, பாடல் சொல்லிருங்க டக்குன்னு.
0: பாடல் வந்து நான் இன்னைக்கு சிவலிங்க மையாக்காக மறுபடியும் படத்துல இருந்து
1: நல்ல பாடல். ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
0: நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம் சத்யா. சிறப்பு விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஓ தமிழ் ஹெச்டி 101.3.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு

0: மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222
3: J.CA. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD-யில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. ஒன்டாரியோ டொரண்டோ உடைய தற்போதைய வானிலை என்னன்னு பார்த்துருவோம். ஆக்சுவலி இன்னைக்கு சூப்பராக இருக்கு வெதர். ஸ்டார்டிங்கு காலையில் நல்லா இருக்கு, இப்போ 22 செல்சியஸ் ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இன்றைக்கி நல்ல வெயில் அடிக்க போகுது. இன்றைக்கி வந்து நல்ல சன்னி டே, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 11 மணிக்கு 23 டிகிரி, 12 மணிக்கு 24 டிகிரி, அப்புறம் 1 மணிக்கு 26 டிகிரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லாம் 28 டிகிரிக்கு போகுது மேக்ஸிமம். ஸோ நல்ல வெயில் இருக்கிற ஒரு நாள் தான். அதே சமயம் ப்ளசண்ட்டான வெதர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். கொஞ்சம் க்ளவுடியாகவும் இருக்குது ஆனால் வெயிலாகவும் இருக்கும், வெயில் அண்ட் க்ளவுட். ஸோ அப்பப்போ வந்து சுளீர்ன வெயில் அடிக்கும், அப்புறம் அப்படியே அந்த மேகங்கள் வந்து வருடும்போது ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காற்று அடிக்குமா, அப்படி பேக் யார்ட்லேயோ நீங்கள் இங்கேயோ உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரிங்க்கு குடிச்சிக்கிட்டே நீங்கள் வந்து நிகழ்ச்சியை கேட்கக்கூடியதாக இருக்கும். நல்ல வெதரில் அடுத்த நேர் யார் அப்படின்றத பார்ப்போம். வணக்கம்.
4: வணக்கம்
3: தலைவா. ஆமக்குஞ்ச ஆஃப் பாயிலோட அமைக்கிட்டு இப்ப வந்து நம்ம கிட்ட வந்து சைவத்தை சாப்பிடுங்கடா, கீரைய சாப்பிடுங்கடா, தாத்தா பேச்ச கேளுங்கடா, பேராண்டிங்களா அப்படின்னு சொல்லி எங்களையே வந்து முளக அரைக்கிறீங்க.
4: நல்ல இறைவன் இருக்கிற இறைவன் என்றது ஒரு ஆள்
3: தான். ஆமா,
4: நீங்க இறைவனை பாத்துருக்கீங்களா?
3: ஆ பாத்துருக்கேனே.
4: அந்த சந்திரன் இதா மாறச்சு,
3: அது எது சந்திரன்?
4: சந்திரன் மூணாவது வந்து வாது இப்ப இந்த வேர்ல்ட் கப் முடியே கூட நடந்த அதிசயம்.
3: அப்படியா, என்ன நடந்தது தெரியலையே.
4: நீங்க எல்லாம் நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் நீங்க சந்திரனை.
3: ஓ ஆமா ஆமா, அன்னைக்கு ரொம்ப பக்கம் பெருசா சூப்பர். ஆமா அத சொல்றீங்களா? ஓகே,
4: எனக்கும்
3: நடந்தது
4: சின்ன வயதுல சகஜம். நான் இன்றைக்கு சமன் பண்றதையும் நல்ல இது இருக்குது. அந்த செயல்பாட்டு மகனாக்கள் மகளாக்கள் வேண்டுகிறோம்.
3: அதிகமா
4: நீங்க
3: பாடல் என்ன கேட்டு விரும்புறீங்க?
4: நேற்று ஸ்ரீதேவிண்ட
3: அப்படியா பாத்தீங்களா? தானே தலைவர் ஸ்ரீதேவியோட பிறந்த நாள். ஓகே, அதனால என்ன பாட்டு?
4: குரு படத்துல இருந்து பிறந்தாலும் விட
3: மாட்டேன்.
4: அந்த காலத்துல மெயின்
3: கூட செந்தூர பூவை பாட்டு கேப்பீங்களோ நினைச்சேன்.
4: நான் நீங்க
3: விடவே மாட்டீங்க ஸ்ரீதேவி, எனக்கு தெரியும். எங்க போனாலும் துரத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, நல்ல பாடல், அது உங்களுக்காக ஒலிக்கும். ரொம்ப நன்றி காசிநாதன் கால் பண்ணதுக்கு.
4: நன்றி ஐயா.
3: நன்றி, மீண்டும் சந்திப்போம். பார்த்தீங்களா, காசிநாதன் வந்து நான் கூட டெய்லி கோயிலுக்கு போயிட்டு பக்திமயமாக வந்து பட்டையை போட்டுட்டு எல்லாருக்கும் வந்து மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, கடவுள்ன்றது யார் தெரியுமா, முருகர் எப்படி வழிபட வேண்டும் தெரியுமா, ஆடு மாடுகளை எப்படி வந்து நீங்கள் பராமரிக்க வேண்டும் தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாருன்னு பார்த்தா அண்ணனுடைய மறுபக்கத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்க வேண்டியதாக போச்சு. இன்னைக்கு பாருங்க என்ன பாட்டை கேட்டிருக்காரு, ஸ்ரீதேவிக்கு நேத்து பிறந்த நாள், அதனால் பறந்தாலும் விடமாட்டேன், கனடாவில் இருந்தால் கண்டிப்பாக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கேட்டிருக்காரு. சூப்பர், அப்படி தான் இருக்கணும், அப்படியே ஒரு ரத்த ஓட்டத்தை குசிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இணைப்பில் இருக்கிற அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம்.
2: முதல்ல பிறந்த நாள் சொல்லிடும், நம்ம ஸ்வலிங்கம் அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
3: சூப்பர், உங்களோட டேட்டா பேஸ் தான் வந்து நான் இப்ப செக் பண்ணு நினைச்சேன், அது கரெக்டா கண்ணன் அவர்களே, இன்னைக்குதான் வந்து சிவலிங்கம் ஐயோட பிறந்த நாளா?
2: குட்டி பையன் முந்தி வருவாரு சிஎம்ஆர், இப்ப வளர்ந்துச்சா, இப்ப வாரதுல குட்டி பையன் வராது, அவருக்கும் அவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு முத்துக்குமாரோட நினைவு நாள் இன்னைக்கு. முத்துக்குமார் அவரது நினைவு நாள், அவருக்கு நினைவு வந்து இந்த பிறந்த நாள் கொண்டாடாக்கள், வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடாக்கள் எல்லாம் மீடு வாழ்ந்து வாழ்த்தி கொண்டு. பாட் என்னன்னா பேட்டில் ஒரு படம் பார்த்து நேற்றுதான் பார்த்து முடிச்சேன்.
3: பேட்டில் எது எது?
2: பாட்டோட எண்ணையும் சேர்த்து கொள்ளுங்க, அவங்களுக்கு அவங்களே நினைவு கூர்ந்து. நேற்று ஒரு நிகழ்ச்சியில எல்லாம் ஈவினிங் ஸ்ரீதேவியோட பாட்டு தான் எல்லாம் செலக்ஷனுக்கு வந்துச்சு.
3: அப்படியா, ஓகே, பாத்தீங்களா, இது தெரியாம போச்சு நமக்கு.
2: ஈவினிங் தான் எனக்கு தெரிய வந்துச்சது. ஒன்னாம் தேதியே
3: போயிடும்,
2: அதுல ஒரு மேக்சிமம் இருக்கு, அந்த மேக்சிமம் வந்தோன்னா அவங்க நிப்பாட்டிடுவாங்க.
3: ஆமா, 36,000 நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு.
2: என்ன மேக்சிமம் சரியா, அதை விட வந்து நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன், இந்த சம்பளத்துல 30% சைட்ல போட்டுருவது.
3: நான் 30% எதுல போடுவீங்க?
2: வேற எடுத்து
3: வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு, வேற ஒரு அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறது.
2: அதுல ஒரு 10% வந்து ஆக்களுக்கு உதவி செய்யறதுக்கு, அதுக்கு இதுக்கு மத்த 20% வந்து எங்க சேவிங்ஸ்
3: எமர்ஜென்சி. இப்ப அதிகம் வட்டி வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஏதாவது பண்றீங்களா?
2: அப்படி நான் எப்பவுமே அதிகம் வட்டி வர்றதுல போடுறது இல்லை, நம்ம நார்மலா மீடியமா.
3: நான் சொல்றேன், சாரி, அதாவது டோட்டல் ஈக்விட்டியில சொல்லல நீங்க, ஆனா உங்களுடைய பினான்சியல் பிளானிங்ல இது பெஸ்ட் ஐடியா, நான் இத்தனை வருஷமா ஃபாலோ பண்றேன்ன்ற அது வந்து ஒண்ணு. சரி, நீங்களும் வந்து அந்த டாக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அது தவிர வேற ஏதாவது ஐடியா இருக்கா பண்றீங்களா?
2: அது தவிர முந்தி ஐடியா அந்த பேங்கிங் ஃபீல்ட்ல இருக்க நிறைய எல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன் ஆன்லைன் எடுத்துட்டு இருப்பேன்.
3: ஆமா, நீங்க தானே கண்ணன், கமான், நீங்க தான் பேங்கிங்ல வேற இருந்திருக்கீங்க. அப்ப சொல்லுங்க, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல பணத்தை போட்டா அது வந்து கனடால இருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்னா என்ன, எதை சொல்லுவீங்க, சஜஸ்ட் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்?
2: ஆமா, நான் பாத்துட்டு நான் நெக்ஸ்ட் டைம் சொல்றேன்.
3: இப்ப நீங்க இப்போதைக்கு டச் விட்டு போச்சுன்றதுனால கொஞ்சம் புதுப்பிக்க வேண்டியது.
2: நம்மட ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு நான் சொல்றேன், மற்ற ஆன்லைன் பர்ச்சேசிங் வந்து ஆமா நாங்க செய்வோம், வைஃப் தான் கூட செய்வாங்க, அந்த வீட்டுக்கு சாமான்கள் அதுல இருந்து வாங்குவாங்க.
3: நீங்க ஆன்லைன்ல வாங்கிருக்கீங்களா இல்ல வாங்குற
2: பழக்கம் இருக்கா? ஆன்லைன்ல போறல, நான் ஆன்லைன்ல போற, வைஃப் கூட விட்டுவாங்க அவங்க வீட்டுக்கு. ஆனா முந்தி வந்து அந்த முந்தி இந்த ஆன்லைன் எல்லாம் வர முந்தி அந்த நாங்க அந்த கோவிட் டைம்ல எல்லாம் ட்ராவல் பண்ண இயலாம எல்லாம் இருந்துச்சு, அந்த நேரத்துல எல்லாம் நாங்க அந்த இந்தியால ஆர்டர் பண்ணி சாரி பஞ்சாபி அதெல்லாம் வாங்குவோம். அது வைப் தான் செலக்ட் பண்ணுவாங்க எல்லாரும். செலக்ட் பண்ணிட்டு எங்களுக்கு அக்கவுண்ட் ஒன்று இருந்துச்சு, ராஜஸ்தான்ல இருந்து தான் வரும் அது.
3: ஓகே.
2: ஆமா ஆமா. அப்புறம் ஆன்லைன்ல வந்தோம்னா அப்புறம் ஈவினிங் இந்தியாவுக்கு நாங்க அடிக்கடி போட்ட பிறகு நாங்க அது யூஸ் பண்றது இல்ல. நாங்க அங்கேயே போயிட்டு டி நகர்ல போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம்.
3: ஓகே, அப்படியே வாங்கிட்டு வந்துருங்க. பெஸ்ட். பாடல் என்ன கேட்கலாம் கண்ணன் உங்களுக்காக?
2: இன்னைக்கு
3: நான் முத்துக்குமாருடைய மறைந்த நாள். இன்னைக்கு வந்து நினைவு அஞ்சலி அவருக்காக. 2016 ஒரு அருமையான ஒரு எழுத்தாளர், ஒரு லிரிசிஸ்ட் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பட் அவருடைய லெகசியை ஃபாலோ பண்ணுறவர். எனக்கு நாமத்துக்குமார் எழுதுனதில் ஆல் டைம் ஃபேவரட் பாடல்கள் சிலது இருக்குது. அது இன்றைக்கி லைன் அப் பண்ணுவோம், டைம் இருந்தால் அதையும் வந்து போடுவோம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
5: காலை வணக்கம் ராஜ், நான் சுதா.
3: காலை வணக்கம் சுதா, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
5: வெள்ளிக்கிழமை நாங்கள் பக்தியோடு இருக்கிறோம்.
3: சே, வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க அப்படின்னு நீங்க வந்து பக்திமா குளிச்சுட்டு விபூதி துண்டுலாம் வச்சிருக்கீங்களா?
5: எப்பவுமே குளிச்சு சாமி விளக்கேத்தி தான் வேலைக்கு தான்
3: கிளம்புறது.
5: என்ன சுத்தமா இருக்கிறோம்
3: இன்னைக்கு? பரிசுத்தமா இருக்கு,
5: மனசால சுத்தமா இருக்கு.
3: புரிஞ்சிருச்சு. ஓகே, சில சில கெட்ட எண்ணங்கள் எல்லாம் வந்து தவிர்க்க போறீங்க இன்னைக்கு. ரைட் ரைட். சரி, இன்னைக்கு நீங்க ஆன்லைன்ல எல்லாம் ஷாப்பிங் பண்ணுவீங்களா? அது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
5: எனக்கு கூடுதான் வாகனங்கள்ல தேவையான சாமான்கள் எல்லாம் ஆன்லைன்லாம் பார்த்து புக்
3: பண்ணுவேன்.
5: அது மகன் தான் அது புக் பண்ணி தருது, அதை சரியான இதாக வந்து. அதே மாதிரி இப்ப
3: உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க ஏதாவது ஐயோ இது தெரியாதனமா நான் ஆன்லைன்ல வாங்கிட்டேன் சொதப்பிருச்சுன்ற மாதிரி ஏதாவது இருக்கு?
5: இல்ல நான் அவங்கள்ட்ட கேட்டுதான் அவங்க என்ன கூட நான் உண்மையிலே
3: சொதப்பிடுறேன். ஓகே,
5: அதான்
3: மற்றது நமக்கும் தேவைப்படுது, கொஞ்சம் குடுங்கன்றீங்களா?
5: செலவு மார மாசம் செலவு, அடுத்த வருஷம் செலவு.
3: ஓ, இப்ப சத்யா அக்கா வந்து எல்லாருக்கும் யாரெல்லாம் வேணும்னு கேக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து தாராளமா கொடுப்பாங்க. என்ன இருக்கோ அத வந்து பரிதாப முகத்தை வச்சு உருவிடுவோம். சரி, என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
5: இன்றைக்கு இந்த பாட்டு நான் அன்றைக்கு கேட்கல, வாலியமாயம் படத்துல இருந்து வந்தனம் வந்தனம். இந்த பாடல மச்சமான பாட்டா இருக்கும். ஓகே, ஒண்ணு செய்யல.
3: வந்தனம் என் வந்தனம் அந்த பாட்டா?
5: அந்த பாட்டா போறோம். முன்னாள் கேட்டாலும் நான் கேட்கலாம்.
3: ஓ அப்படியா? ஓகே ஓகே, மறுபடியும் அதே பாட்டை கேட்டிருக்கீங்க. எதனால இந்த பாட்டு? ஒரு என்னமோ இருக்கு அந்த பாட்டுல. நன்றி சுதா, நன்றி கால் பண்ணதுக்கு. சிறப்பு இணைப்பில் இருக்கும், அடுத்த நேரே சந்திப்போம். வணக்கம்.
6: காலை வணக்கம்.
3: காலை வணக்கம் சாரா டீச்சர், எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன்.
3: குட் மார்னிங் டீச்சர், கிளம்புறோம் கிளாஸ்ல இருக்க வேண்டிய சொல்லுங்க கேக்குறோம். ஆனா பேசாம இருக்கணும்னு சொன்னா எப்படி முடியும்? நீங்க கோபப்பட்டா சிரிப்பு சிரிப்பா வருது அப்படின்னு
6: அன்னைக்கே அந்த வெள்ளிக்கிழமை மாலதி அவங்க இல்ல திங்கக்கிழமை வந்தாங்க மொன்ட்ரியல்ல இருந்து சிரிச்சுட்டே இருப்பாங்கன்னு அவங்க எங்கட நல்ல ஒரு சிரிப்பழகி நாங்க பேரெல்லாம்
3: ஸ்வீட்டான நேயர்
6: ஒரு வேர்டுக்கு ஒரு நாலு சிரிப்பு சிரிச்சுட்டு ஒரு வேர்டு பேசுவார். உங்களும் நிகழ்ச்சிக்கு முதல்ல வந்திருக்காங்க.
3: ஆமா, அப்ப அவங்க வந்து ரெகுலர் காலர் தான். அப்ப இல்ல
6: இல்ல முதல்ல அந்த லாக்டவுன் நேரம் டெய்லி வருவாங்க, இப்ப பிஸி ஆயிட்டாங்க போல.
3: ஓகே, நைஸ் நைஸ். ஆனா நல்ல அத மாதிரி நீங்களும் வந்து சாரா போன் எடுத்தோடனே அப்படி சிரிச்சிட்டே பேசணும்.
6: ஐயோ ஓடிடுவாங்க
3: மறந்துடாதீங்க.
6: நீங்க லைன்ல ஃபர்ஸ்ட்க்கு நிக்கிறேன். நீங்க ஃப்ரெண்ட் உண்டு.
3: ஆமா,
6: நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னால நான் தான் முதல்ல நிப்பேன்.
3: ஓ, எங்களெல்லாம் தாண்டி முன்னாடி போய் நிக்கலாம்னு பிளான் பண்றீங்க நீங்க?
6: அது
3: அது சரி, ஓகே. நீங்க விஐபி டிக்கெட்ல சைடுல பூந்து வந்துருவீங்க.
6: அது
3: பணக்காரங்க டெய்லி வந்து அக்கவுண்ட் எவ்வளவு இருக்கு?
6: வீட்டுக்காரர் தான் அக்கவுண்ட் எல்லாம்
3: மெயின்டெய்ன் பண்றாரா?
6: மெயின்டெய்ன் பண்ணுவாரு. நான் ஒண்ணுமே செக் பண்றேன். அவர் தூக்கி யாராவது சின்ன வீட்டுக்கு கொடுக்கறாரு, ஒண்ணுமே தெரியாது எனக்கு. உண்மையில
3: என்ன சாரா இப்படி பச்சை மண்ணா இருக்கீங்களே, வெகுளியா இருக்கீங்க. உங்களை எல்லாம் ஈஸியா ஏமாத்திடலாம்.
6: இல்ல பாக்குறதே இல்ல, எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. கையில கார்டு இருக்கு, எனக்கு தேவையான மாதிரி நான் செலவழிக் கொள்வேன். நான் எனக்கு எவ்வளவு செலவு வருதுன்னு மாசம் முடியாதான் அதை பேச்சுக்க
3: பாப்பேன்ல.
6: உண்மையில எனக்கு ஆனா சேவிங் எல்லாம் அவர் ஆர்எஸ்பி எல்லாம் போட்டு வச்சிருக்காரு. அவ்வளவு நம்பிக்கை, அதுதான் அவ்வளவு நம்பிக்கை.
3: அவ்வளவு நம்பிக்கை அவர் மேல. நமக்கு நல்லதுதான் பண்ணுவாரு. நான் இப்படியே எல்லா மனைவியும் நினைச்சா நல்லா தான் இருக்கும்.
6: இல்ல எனக்கு அது பெருசா பாடல. ஒரு நாள் என் பசங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு, பாரு மம்மி ஒரு நாளும் இவ்வளவு அவர் என்ன அக்கௌண்ட்ல இருக்கிற ஒண்ணுமே தெரியாது, என்ன அவ்வளவு நம்பிக்கை. அவங்களுக்கு வாழ்க்கையில பாடம் சொல்லிட்டு இருக்க.
3: நீங்களும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா
6: புரிந்துணர்வு இருக்கணும் அப்படின்னு. அடுத்ததே ஆன்லைன் ஷாப்பிங். பொதுவா எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம். என்னன்னு சொன்னா எனக்கு எல்லாம் பார்த்து பிடிச்சி வாங்கணும்.
3: ஓகே, எதுவுமே நீங்க ஆன்லைன்ல வாங்குறது விருப்பமே கிடையாது.
6: வாங்குவேன் என்னண்டா, எங்களுக்கு கிஃப்ட் கார்டு எல்லாம் ஸ்கூல்ல கிடைக்கும். பேரண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல அமேசான் கார்டு எல்லாம் 50 ரூபாய் எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப அதுக்கு நான் வந்து எலக்ட்ரிக் ஐட்டம் அல்லது வீட்டு சாமான ஏதாவது
3: வாங்குவேன்.
6: அப்படி இல்லாடி பசங்களுக்கு கொடுப்பேன். அவங்க தானே டெய்லி ஏதாவது ஒரு வீக்கும் வந்துட்டே இருக்கும். அது அடுத்த நான் இப்ப புதுசா ஜூன்ல 2 ஸ்கர்ட் வாங்கி எனக்கு போதுமா போச்சு. அது மெட்டீரியல் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒன்லைன்ல நல்ல மெட்டீரியல் மாதிரி இருந்தது, என்னமோ போட்டிருந்தாங்க, ஆனா பிடிக்கல. அதுல இருந்து நினைச்சா இனிமேல் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு.
3: அப்படியா? ஓகே, அதான் ஒவ்வொரு உங்களுக்கு வந்து அது அந்த அளவுக்கு செட் ஆகல.
6: எனக்கு ஃபீல் பண்ணி வாங்கணும், அதை பார்த்து பிடிச்சி அப்படியே துணின்னு சொன்னா அதை பார்த்து தான் வாங்கணும். துணி வாங்கவே மாட்டேன்னு டிசைட் பண்ணிட்டேன். மத்த சாமான் ஓகே. நாங்க வீட்டுக்கு ரோபோட் கிளீனர், அந்த வெக்யூம் கிளீனர் வாங்கினேன். அவங்க நல்லா வேலை பண்றாங்க.
3: அப்படியே ஆன்லைன்ல வாங்கினதான் அது.
6: சாமான்கள் கொஞ்சம் வாங்கலாம். நானும் வாங்கியிருக்கேன் அப்படி இல்லை, ஒரே ஜூஸ் போன ஜூஸர் அப்படி சாமான் ஹேண்ட் மிக்சர் அதெல்லாம் வாங்கியிருக்கேன், ஆனா துணி மட்டும் வாங்க மாட்டேன்னு நினைச்சிருக்கேன்.
3: ஓகே ஓகே, சூப்பர் சாரா, வெரி குட். பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக?
6: பாட்டு முத்துக்குமார் தேவா பாட்டு போட்டு.
3: ஓகே, அப்ப நான் ஆல்ரெடி ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன், உங்களையும் அதுல சேர்த்துறேன். சரியா?
6: ஓகே ஓகே, நன்றி
3: நன்றி நன்றி சாரா. அடுத்த நேர் இணைப்பில் காலை வணக்கம்.
7: காலை வணக்கம்.
3: காலை வணக்கம். என்ன எங்க இருக்கீங்க? ஏதோ கட்ட கட்ட கட்ட கட்ட கட்டன்னு சொல்லிட்டு நுங்கு வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. எங்க இருக்கீங்க? வெளியில இருக்கீங்களா?
7: என்ன
3: பண்ணுவீங்க?
7: வாழ்த்துக்களை தெரிவித்துக்
3: கொண்டு
7: எல்லாரும் லைன்ல நின்றா இப்ப நான் எத்தனையாவது தெரியல, நான் மூன்றாவது
3: நினைக்கிறேன். சத்யாக்கா வீட்டு வாசல்லையா? அவங்க வந்து இந்த முத்து படத்துல வர ரஜினிகாந்த் மாதிரி லெப்ட் ஹேண்ட்லயே அள்ளி குடுப்பாங்க தங்க காசு. கரெக்ட். கர்ணனுடைய கூட பிறக்காத சிஸ்டர்,
7: பிறக்காத தங்கச்சி.
3: ஆமா,
7: நல்ல விஷயம். மற்றது நானும் எனக்கும் வந்து ராஜிந்த சேவிங்ஸுக்கும் ரேட்டா பொருத்தம். ரொம்ப பொருத்தம். அது இப்ப வந்து படு மோசமா இருக்குது. என்னென்னு கொண்டோல் பண்ணு தெரியல. முந்தி நான் உண்மையிலேயே செலவழிக்க மாட்டேன், ஆனா இப்ப வந்து கண்ணா பின்னா செலவழிச்சு இப்ப சேவிங்ஸ் என்றது இல்ல.
3: ஓ அப்படியா? அப்ப உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே, பயங்கரமா பக்காவா பிளான் பண்ற ஆள் மாதிரிதான் நினைச்சேன் நானு.
7: அப்படித்தான் நானும் நினைச்சேன், ஆனா என்னவோ தெரியல. ஏதோ இதண்டி இப்ப கொஞ்சம் கூட கைய விட்டு செலவுகள் கூட போறது தெரியுது.
3: ஓகே,
7: அப்ப அதுக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. என்னென்ன கண்ட்ரோல் பண்ணி சேவிங்ஸ்ல சேவிங்ஸ்ல வைக்கிறதையும் பிறகு ஏதாவது ஒரு இதுல எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கு. மற்றது எனக்கு தெரிய பெஸ்ட் சேவிங்ஸ் சொன்னா ஈஸியான இதுன்னு சொன்னா கோல்டு
3: தான்.
7: அதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னா உண்மையிலேயே அது நல்லா நீங்க கூட ஏர்ன் பண்ணலாம்.
3: அப்படியா? ஓகே. ரெகுலர் ரெகுலர் கோல்டு அப்ப மாசம் மாசம் ஒரு 1 கிராம் வாங்குவீங்களா, 2 கிராம் வாங்குவீங்க, அந்த மாதிரியா?
7: யா, அப்படி செய்யலாம். ஆனால் இது இப்ப நகையா வேண்ட கூட, அது வேணா உங்களுக்கு அதுன்ற பெருமதி குறையும்.
3: கரெக்ட். காயினா தான் வாங்கணும். எப்பயுமே நகையா வாங்குறது வெஸ்ட் தான். வாங்கி மட்டும் வச்சிருப்பீங்க, அத வந்து சேல் அப்படின்னு சொல்லி வர்ற சிச்சுவேஷனே வராது இல்லையா?
7: இல்ல, நான் தேவைக்கு ஓகே கூடுதுன்னு சொன்னால் அதை வைக்கலாம் தானே ராஜ்.
3: அப்படியா? ஓகே.
7: இதுக்கு நாங்க சேல் கண்டு வேண்டோம், ப்ராஃபிட் கண்டு வேண்டேக்குள்ள ஓகே எங்களுக்கு டக்கண்டு இந்த விலை கூடுதுன்றேக்கு, அப்ப நாங்க வேண்டின விலையும் விற்க போற விலையும் கம்பேர் பண்ணிட்டு ஓகே இந்த இடத்துல கொடுத்துட்டு நாங்க மாத்தலாம்ன்ற ஒரு இது இருக்கு தானே.
3: ஓகே ஓகே.
7: மற்றது ஒன்லைன்ல பண்றா அமேசான் தான் நான். பரவாயில்ல ராஜ், இல்லாத இல்ல உண்மையிலேயே அந்த என்ன பிரிண்டர் கார்ட்ரிட்ஜ் எல்லாம் நான்
3: நல்ல
7: மற்ற கடையில போய் பார்த்தா $55-60. ஆனா அதே ஒன்லைன்ல வேண்டி $11க்கு நான் போட்டேன்.
3: அதிகமா நீங்க ஆன்லைன்ல வாங்குற பொருள் என்னது?
7: நான் வாங்குற கூட டூல்ஸ் தான் அந்த
3: நீங்க எப்பயுமே வீட்டுல அடிக்கடி நீங்க வாங்குற விஷயம். ஓகே புரியுது.
7: அதுகள் சம்பந்தமா தான் ஏதாவது வாங்குவேன். மற்றபடி வீட்டுக்கார ரெண்டாவது உடுப்புகள்ல வேற ஏதாவது பர்த்டே டெக்கரேஷன் அது தானே வேண்டி வேணும்
3: தனியா. ஓகே ஓகே.
7: மற்றது எனக்கு பாடல் ஏன் படம் பழைய படம் ஏன்
3: ஏன். ஓகே.
7: அதுல இருந்து என்ன இறைவன் என்ற ஒரு கவிஞன் அவன் படைத்த கவிதை மனிதன் சொல்லி ஒரு அருமையான எஸ்பிபி இந்த பாடல்.
3: இறைவன்
7: என்றொரு கவிஞன்
3: என்றொரு ஓகே
7: அருமையான ஒரு பாடல். அதை என்ன பழைய பாடல் கேட்டுப்பாப்போம்.
3: ஓகே நைஸ். ரொம்ப பழைய பாடல். ஓகே இது வந்து என்ன திரைப்படம் ஏன் திரைப்படம். புடிச்சிருச்சு. ஓகே நன்றி நன்றி ரசிகன். சந்திப்போம். இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு கேட்டிருக்காரு. ஓகே இதே மாதிரி நிறைய நேர்களும் உங்களோட கண்டென்ட் வச்சிருப்பீங்க. நேரம் சரியாக 10 மணி. விளம்பரங்களையும் ஒரு பாடலையும் தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் டி 101.3 FM.
8: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
9: 96-99 James Street, Maple
8: 905-417-6069.
9: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
3: நேரம் சரியாக 10:05 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இன்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கிராசரியை தவிர மற்ற எல்லாமே வந்து நாங்கள் ஆன்லைனில் தான் வந்து பண்ண ஆரம்பித்தோம். சமீப காலத்தில் ஈவன் கிராசரிஸ்லேயும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 60% வந்து இப்போ ஆன்லைனில் மாறிடுச்சு. சில விஷயங்கள் மட்டும்தான், இந்த அடிப்படை காய்கறிகள் மட்டும்தான் வந்து நேரில் போய் வாங்குறது, மற்ற எல்லாமே வந்து எங்களுடைய ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைலில் இப்போ வந்து மோஸ்ட்லி ஆன்லைன் தான். அதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நல்ல டீலை பார்த்து இதில் வந்து சிறப்பான திறமையான ஒரு ஆள் வந்து வீட்டில் இருக்கணும். அதாவது எப்படி வந்து பாய்ஸ் படத்தில் செந்தில் இருப்பாப்லையோ அந்த மாதிரி, எங்கெங்கே எப்பப்போ எது கரெக்டாக கிடைக்கணும் ஒரு டேட்டா பேஸே போட்டு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு திறமையை சாலி வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா, டீலை மட்டுமே பார்த்து எந்த இடத்துல எப்போ டீல் வருது அப்படிங்கிறத கரெக்டாக ஆன்லைனில் பார்த்து அப்போ அந்த பொருள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுறது. ஒருவேளை அந்த டீல் வந்து செட் ஆகலை அப்படின்னா, நமக்கு தான் 90 நாள் இருக்குது ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு, பொருளை எப்போ வேணால் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ஆஃபரில் இருக்கிற பொருட்களை தான் வந்து அதிகமாக வாங்குறது. வாங்கி பயன்படுத்தி செட் ஆச்சு அப்படின்னா, நமக்கு இல்லை அப்படின்னா ரிட்டர்னு அப்படின்னு. ரீசெண்ட் டைம்ஸில் இப்போ பையனுக்கு வந்து துணி வாங்குறது H&M பக்காவாக ஒரு சேலை போட்டானுங்க. கேப்பில் வந்து ஒரு சேல் போட்டிருந்தாங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. $22 டிஷர்ட்டெல்லாம் வந்து வெறும் $4-6 போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்குகிற பொருட்களாக இருக்கும். டீமுல வந்து கார்பெட்ஸு, மேட்ஸ் இதெல்லாம் வந்து $16 பொருள் எல்லாம் வந்து $2, $30 பொருள் மதிப்புள்ள பொருள் வந்து $1, இப்படிலாம் வந்து இந்த $1, $2, $3 வந்து டீம் முழுசில் ஆஃபர் போடுவான். அது வந்து நம்ம ஒருவேளை பொருள் வந்து ஏமாந்து போனாலும் பிரச்சனை இல்லை, $1 தானே $2 தானேன்னு சொல்லி. போன வாரம் வந்து ஒரு இந்த பெட்ரூம் மேட் ஒன்று, பெட்டு கீழே வந்து பக்கத்தில் ஒரு அழகாக ஃப்ளவர்லாம் வந்து ஒரு மேட் போடுற மாதிரி நல்லா இருந்தது பார்க்குறதுன்னு சொல்லிட்டு $2 தான் ஆர்டர் பண்ணோம். வந்தது சூப்பராக இருக்குது இந்த மேட்டு, $2 மேட்டை கொடுக்குறாங்களே ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி நாங்களும் வந்து வாங்கி பயன்படுத்தினோம். சிறப்பான டீலில் சிறப்பாக வந்தது. அதே மாதிரி சில இடத்துல வந்து ஏமாந்த தருணங்களும் இருக்குது. அது வந்து அதை பற்றி நீங்கள் பேசலாம். இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளான இருக்கிற ஆன்லைன் ஷாப்பிங் என்ன, நீங்கள் வந்து உங்களுக்கு இது ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத என்ன ஷேர் பண்ணுங்கள். கால் பண்ணுங்கள் 416-644-6222. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
4: போயிட்டாங்க
3: ஆமாம், அந்த மாதிரி தான். உங்களை பார்த்த உடனே அந்த பாட்டை நான் பாடிட்டேன். நீங்கள் தொலைஞ்சு போனாலும் வந்து டப்புனு இந்த பாட்டை பாடி நம்மளை இல்லை எங்கள் கூட்டத்தோடு கண்டுபிடிச்சிடலாம். எஸ், குயின்சன் டியூட்டி ஆரம்பிச்சாச்சு, பிஸியாக நீங்கள் வந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே வந்து உங்கள் வேலையும் பார்த்துட்ருக்கீங்க.
5: ஆமாம்
3: இல்லையா, சூப்பர். உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்லலாம் வந்து விருப்பம் இருக்கா?
5: என்ன
3: வாங்குவீங்க?
5: எலக்ட்ரானிக்ஸ்.
3: எலக்ட்ரானிக்ஸ் அதனால எவனாவது ஒருத்தன் தரமான டீல்ல போடுவான். புதிய டயரு அது வந்து ஒரே சீசன் தான், அதுவும் வெறும் ரொம்ப கம்மியாக தான் ஓட்டிருக்கு, புதுசாக இருக்குது, அந்த அப்படியே அந்த நீள நீளமாக நீட்டிகிட்டு இருக்குமே அதெல்லாம் கூட அப்படியே இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இவனுக்கு ஏமாற்றுவானுங்க, நேரில் போய் பார்ப்போன்னு பார்த்தா டயர் சூப்பராக இருந்தது, புத்தம் புதுசு, செம்ம டீலு. அது வந்து அந்த டீல் கிடைக்கவே கிடைக்காது, அந்த டயர் வந்து வாங்கின ஞாபகம் எனக்கு இருக்குது. எஸ், அப்போ நீங்களும் அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கீங்க. சத்யாவுக்கும் ஒரு ஸ்பெஷல் நன்றியும் வந்து சொல்ல சொன்னாரு. சூப்பர் சத்யா, மகள், என்னுடைய மகள் சத்யாவுக்கு நன்றி சொல்லிறாரு. எனக்கு ஒரு எமோஷனல் மொமெண்ட் ஆயிருச்சு அது. அவங்க கராஜ்ல அடுக்கி வச்சிருக்கிற அந்த பண மூட்டை எல்லாம் இன்னைக்கு காலியாக போகுது.
5: எனக்கு தருவா? என்னடா சேம் ஊர்றான்.
3: அப்படியா, ஒரே ஊரா? அப்ப உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்.
5: ஓ,
3: சேம் ஸ்கூல், சேம் ஊரு. ஓ, இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டீங்க நீங்க.
5: அவ இப்ப 100வது விழாவும் கொண்டாடிட்டு வந்தவா ஊருக்கு போய்.
3: ஆஹா, ஊருக்கு போய் என்ன என்ன ஸ்கூலோட 100வது விழாவா? ஆமா ஆமா, சொன்னாங்கல்ல கரெக்ட், எல்லா பழைய நண்பர்கள் எல்லாம் பார்த்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்ட்டு.
5: எந்த நண்பர்களும் போட்டோ போட்டு இருந்தாங்க.
3: அப்படியா, ஓகே. ஓ, நீங்க எந்த இயர் பேட்ச்? அப்ப நீங்க எல்லாம் ஒரே ஒரே செட்டு தானா? நீங்க பாத்துருக்கீங்களா சத்யா?
5: கிரேட் 9லயே வந்துட்டேன். நீங்க?
3: ஆஹா, அப்படியா, ஓகே ஓகே. ஓ, கிரேட் 9லயே கனடா கொண்டீங்க. ஒரே ஊருனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மூட்டை வேற கிடைக்கும் போலயே. ஒரே ஸ்கூல், ஒரே ஊரு. எங்களுக்கும் அப்ப வந்து நானும்
5: நன்றி,
3: ஒரு 20% எனக்கு தள்ளிருங்க. பாடல் என்ன கேட்க விரும்புறீங்க குயின்சன்?
5: பாடல் வந்து துள்ளாத மனம் துள்ள.
3: சரி,
5: மேகமாய் வந்து போகும்.
3: மேகமாய் வந்து போகிறாள், யார் அந்த மேகம்?
5: வெண்ணிலா
3: உன்னை தேடினேன். புரிஞ்சிடுச்சு, புரிஞ்சிடுச்சு. வெண்ணிலா வந்து அப்பப்போ வந்து மூடு பண்ணியில் மறைஞ்சிருக்கு, இப்போ கூடி சீக்கிரம் உங்கள் வெண்ணிலா உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும்.
5: ஆமாம்,
3: சரியா? ஓகே, சிறப்பு குயின்சன், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
5: நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்டைல். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி இணைப்பில் இருக்கும். அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
2: காலை வணக்கம் ராஜன்.
3: காலை வணக்கம் ரவிசங்கர் சார், எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: அதே மகிழ்ச்சியோட தான் நானும் இருக்கேன், ஜாலியா, ஹாப்பியா. உங்களுடைய மகிழ்ச்சிக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் காரணம் இருக்கா, இல்ல ஜென்ரலி ஒரு மூட் செட் தான்?
2: மகிழ்ச்சி வந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, நம்ம எப்படி
3: அதுதான் கரெக்ட். ஐ அம்
2: ஆல்வேஸ் ஐ ஆல்வேஸ் லுக் பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ்,
3: கரெக்ட் தான்.
2: அப்புறம் தப்பு நடந்துனா வாட் கேன் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹியர்
3: பாக்கும். ட்ரூ. இது வந்து நான் உங்ககிட்ட நிஜமாவே பர்சனலாவே நோட் பண்ண விஷயம் தான். நேனே நீங்க யார பத்தி எந்த விஷயத்தை பத்தியுமே வந்து ரொம்ப பேடாவோ அதை வந்து நெகட்டிவாவோ இன்ஃபேக்ட் ஃபேம் லைஃப்லயே வந்து எந்த எதை பத்தியுமே குறை சொன்னது கம்மி தான்.
2: இல்ல இல்ல, நான் இப்போ நினைக்கிறேன்னா கண்டென்ட்மென்ட் வேணும். ஒரு போதும் என்ற மனமே உங்களை
3: பொறுத்துதான் இருக்கு. மத்தவங்க வெளியில இல்ல,
2: you can chase your dreams. ஆனா அது வந்து dream வந்து it should be smart dream. ஸ்மார்ட் வந்து அது நிறைய இருக்கு.
3: ஆமா,
2: டைம்லி எஸ்டிஎம்ஐ இல்லையா, அச்சீவபிள்,
3: என்னென்ன போர்ட்டல் நீங்க வந்து
2: ஒவ்வொரு வருஷம் should be our limit for RRSP.
3: Okay.
2: So higher income இருக்கவங்க RRSP முதல்ல clear பண்ணிட்டு மீதி பணம் இருந்தா TFSL போடலாம்.
3: Okay.
2: ஆமா. இல்ல அவங்க 60 70 தான் நான் வாங்குறேன் அப்படினா அதுல RRSP போட்டு பெருசா ஒன்னும் tax benefit இல்ல.
3: வர போறது இல்ல. கரெக்ட் தான்.
2: வர போறது இல்ல. அது பேசாம அதுக்கு இருக்கிற tax கட்டிட்டு TFSL போட்டு let the money grow there.
3: Grow there.
2: Choose your proper instrument.
3: True.
2: அது பார்த்து அதுல வர்றது அது tax shelter தானே.
3: ஆமா ஆமா.
2: You can make more money அந்த இதுல.
3: கண்டிப்பா. Yeah yeah.
2: அப்புறம் இன்னொன்னு வந்து நம்ம நிறைய பேர் சொந்த வீடு வச்சிருக்கோம். அது நம்ம வந்து mortgage கட்டிட்டே இருக்கோம். லிக்விடிட்டி பில்ட் ஆயிருக்கு. லிக்விடிட்டி நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க.
3: ஆ ஓகே.
2: சப்போஸ் அந்த லிக்விடிட்டி ஒரு 100,000 இருந்ததுனா அந்த வீட்டு மேல லோன் வாங்குறது.
3: ஆ கரெக்ட்.
2: வாங்கிட்டு தட் கேன் பீ யூஸ்ட் அஸ் எ டவுன் பேமெண்ட் ஃபார் யுவர் செகண்ட் ப்ராப்பர்ட்டி.
3: கரெக்ட்.
2: ஒரு காலத்துல மேல போகணும். அந்த டைம்ல வீடு இருக்கு, டெபாசிட் இருக்கு, பணம் இருக்குன்னா குழந்தைகளுக்கு ஒரு டாக்ஸ் பர்டனா வரும்.
3: கரெக்ட்.
2: அதுக்கு என்ன பண்ணணும், லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு அந்த பணத்தை நம்மளே கட்டிக்கணும். நம்மளால முடியல, குழந்தைகிட்ட சொல்லணும் நீ கட்டிக்கோ, நம்ம கட்டுறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும்.
3: ஆனா
2: நம்ம போனதுக்கு அப்புறம் அந்த பெனிஃபிட் வருது இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து அதுக்கப்புறம் அந்த பணத்தை நீங்க வித்து அதுல க்ரோத் வந்ததுன்னா அதுக்கு மேல டாக்ஸ்
3: கட்டணும்.
2: பிரைமரி ரெசிடென்ஸ் டாக்ஸ் இல்ல. அப்போ மீதி RRSP பணம் இருக்கு. TFSL வந்து ஏற்கனவே டாக்ஸ் பண்ணதுனால வாட் எவர் கம்ஸ் அவுட் ஆஃப் TFS நம்ம சில்ட்ரன் இன்ஹெரிட் பண்ணும்போது அவங்க டாக்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம். டாக்ஸ் கொடுக்க வேண்டியது வந்து ஆர்ஆர்எஸ்பி, மற்றபடி வேற ஏதாவது அவங்க ஸ்டாக் எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு வேணா டாக்ஸ் கொடுக்கணும். அப்ப குழந்தைகளுக்காக நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன வயசுல இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஃபேமிலியை காப்பாத்திக்கிறதுக்கு,
3: அதுக்கப்புறம்
2: நம்ம மெச்சூர் வந்துட்டோம் வச்சுக்கோங்க, தாண்டிட்டோம், அந்த பணம் வந்து இட் வில் ஹெல்ப் தம் டு பே டாக்ஸஸ். இல்லைன்னா நம்ம வந்து எல்லாம் பணத்தை எடுத்து எல்லாம் பண்ணி ஒரு 1.5 மில்லியன் வீடு குழந்தைக்கு விட்டு போன வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அது மாதிரி டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும்.
3: பயந்துட்டேன் மண்ணில் இங்கும் நீரோடும், நல்ல பாட்டு. ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த பாட்டை கேட்டு. இது நான் வந்து ஆடியோ தான், முன்ன ரேடியோவில் அடிக்கடி போடுற பாட்டு தான் இது. ஆல் இண்டியா ரேடியோவில் இந்த பாட்டை போடுவாங்க இல்லையா, அப்போ கேட்ட ஞாபகம். சிறப்பு சார், ரொம்ப நன்றி நீங்கள் கால் பண்ணதுக்கு.
2: ரொம்ப நன்றி. நன்றி.
3: இப்போ ரவிசங்கர் சார் சொன்னதை பற்றி தான் வந்து இன்னொரு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும். முக்கியமான விஷயம் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது, இப்போ பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ்னு எடுத்தீங்க அப்படின்னா 75 வயசு வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் இருக்குதுன்னு சொல்லி போடுவாங்க. ஆனால் 75 வயசு வரைக்கும் நீங்கள் 75 வருஷத்துக்கும் வந்து ப்ரீமியம் நீங்கள் கட்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு 67-68 நம்மளோட இன்கம் ஏர்னிங் கெப்பாசிட்டியே வந்து ஸ்டாப் ஆயிரும். ஆனால் நீங்கள் இப்போ 68 ரிட்டையர் ஆனீங்கன்னாலும் 75 வருஷம் வரைக்குமே நீங்கள் ப்ரீமியமாக கட்டிகிட்டு இருக்கணும். ப்ரீமியமாக நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா பாலிசி வந்து லேப்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அத்தனை வருஷம் இப்போ 20-30 வருஷம் கட்டியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு டெத் பெனிஃபிட் ஒன்றுமே வராது. ஸோ அதனாலே வந்து இந்த யூனிவர்சல் லைஃப் பாலிசின்னு ஒன்று இருக்குது. அதில் பியூட்டிஃபுல்லாக இப்போ இருக்கிற என்ன பிளான் என்னென்னா, 50 வயசு இருந்தால் நீங்கள் கட்டுவீங்க. அதாவது பாலிசி எடுத்த வருஷத்துலேருந்து 15 இயர்ஸ்க்கோ 20 இயர்ஸ்க்கோ தான் உங்களுக்கு ப்ரீமியம் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு லைஃப் லாங், அதாவது லைஃப் லாங்னா 100 இயர்ஸ் வரைக்கும் கவரேஜ் இருக்குது, சாரி 99 இயர்ஸ் வரைக்கும் கவரேஜ் இருக்குது. 99 வயசில் நீங்கள் இருந்தாலும் அந்த பணம் வந்து உங்களோட நாமினிக்கு போய் சேரும் அப்படிங்கிறது. பட் இது எல்லாத்துக்குமே முக்கியமாக முதல்ல இது எல்லாத்துக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் பிளானிங்கில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, எஸ்டேட் பிளானிங் அப்படிங்கிறது கனடாவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, உங்களோட சொத்து, உங்களோட பேங்க், உங்களுக்கு எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போய், எஸ்டேட்டுக்கு அது பொதுவாக போயிடும். அந்த ட்ரஸ்ட்லேருந்து நீங்கள் வாங்கணும்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வீல் பிளான் பண்ணியிருக்கணும். ஸோ எல்லாருமே கனடாவில் இருக்கிறவங்க முக்கியமாக வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா பண்ண வேண்டிய ப்ரையாரிட்டி வேலை என்ன அப்படின்னா வில் எழுதுறது. அஃப்கோர்ஸ் எல்லாருமே அதை செஞ்சு வச்சுருப்பீங்க. இப்போதைக்கு நீங்கள் அந்த வில்லு வந்து எழுதலை அப்படின்னா முதல் வேலையாக போய் அந்த வில்லை வந்து எழுதுறீங்க. அதுக்கப்புறம் அதை எப்போ வேணால் வந்து நீங்கள் அதில் இருக்கிற அமெண்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் இதெல்லாத்தையும் மாற்றிக்கலாம். முதல்ல ஒரே ஒரு குழந்தை மட்டும் தான் இருக்குது, ஸோ எல்லாமே பையனுக்கு தான் போய் சேரணும்னு எழுதியிருப்பீங்க. ரெண்டு அப்புறம் வந்து இன்னொரு குழந்தை பிறக்கும், ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டிலையும் 50-50 அந்த குழந்தைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதலாம். அதெல்லாம் வந்து லேட்டர் அமெண்ட் பண்ணிக்கிறதுலாம் வந்து ஓகே தான். பட் ஆனால் இப்போதைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து வில் எழுதி ஆகணும். இல்லைன்னா நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி என்ன வச்சுருந்தாலும் அது வந்து பொசுக்குன்னு பொதுவுக்கு கவர்மெண்ட் தூக்கிடும். ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் வந்து இந்த டேர்ம் பிளான் வச்சுருக்கிறது முக்கியமாக. நீங்கள் வந்து இறந்தால் உங்களுக்கு நாமினிக்கு இவ்வளோ காசு வருது அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய டெத் பெனிஃபிட் பிளானிங்கே பண்ணலாம். அதாவது டெத் பெனிஃபிட்னா, இப்போ இந்த ஊரில் நீங்கள் ஒரு ஒரு ஒரு மனிதன் இறந்து போனால் ப்ராப்பராக வந்து அவருக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்தணும், ஒரு ஃபியூனரல் நடத்தணும் அப்படின்னா, அந்த ஃபியூனரலுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட $32,000 செலவாகும். $32,000 செலவாகுது நல்ல ஒரு ஃபியூனரல் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா, அந்த $32,000 வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற கழிவு ஊற்றிக்கு இந்த நாய்க்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா, அப்படியே போகிற போக்கில் எங்கேயாவது கார்பேஜ் ட்ரக்கில் தூக்கி போட்டு போவோம் பாடியை அப்படின்னு சொல்லி நினைக்க முடியாது. அந்த காசும் வந்து நீங்களே சேவ் பண்ணி வச்சுட்டா கடைசி காலத்திலேயே உங்கள் செத்ததுக்கப்புறம் உங்களை யாரும் வண்ட வண்டியாக திட்டமாட்டாங்க. அதுக்கும் நீங்கள் வந்து தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்கே பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு ரொம்ப இல்லை, கம்மியாக ஒரு மாதத்துக்கு நீங்கள் வெறும் $50 இந்த மாதிரி நீங்கள் போட்டால் போதும். $50 ஃபார் யுவர் ஓன் ஃபியூனரல் பிளானிங் அப்படின்னு நீங்கள் போடலாம். அந்த ப்ரைஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வருங்காலத்தில் வர்ற உங்களோட சந்ததிகள் உங்களை கழுவி ஊற்ற மாட்டாங்க. இதெல்லாம் வந்து சில பேசிக் ஃபினான்ஷியல் பிளானிங்கில் வர்ற லிஸ்ட்டு. இது தவிர நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் ஷேரு, ஸ்டாக்கு, ட்ரேடிங்கு, இல்லை நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறேன், பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இங்கிருந்து இம்போர்ட் பண்ணி அங்கே விற்க போகிறேன், தோட்டத்தில் இருக்க இருக்கிற பருத்தி மூட்டையெல்லாம் எடுத்து வந்து குடோனில் போட போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் தனியாக பண்ணலாம். பட் பேசிக் பிளானிங்கில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இருக்க வேண்டிய லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸில் வந்து நீங்கள் நல்லா பிளான் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுடைய ப்ரீமியத்தை வந்து தொடர்ந்து நீங்கள் 75 வயசு வரைக்கும் வருஷம் வருஷம் கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி பிளானை எடுக்காதீங்க. கட்டுறது நான் ஒரு 15 வருஷம் தான் கட்டுவேன், ஆனால் எனக்கு கவரேஜ் வாழ்க்கை முழுக்க வரணும் அப்படின்ற மாதிரி பிளானில் எடுங்க. உங்களுக்கு அப்புறம் உங்கள் சந்ததிக்கு போய் சேரணும், அவங்களுக்கு அப்புறம் அடுத்தது போகணும், அந்த மாதிரிலாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளான்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாத்தை பற்றி டீட்டெயிலாக லேட்டரும் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ அடிப்படையாக நீங்கள் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம், ஒன்று உங்களோட லைஃப் கவரேஜ் பிளான் எடுக்கிறது, ரெண்டாவது உயில் எழுதுறது. ஏற்கனவே உங்களோட சொத்துலாம் உங்ககிட்ட இருக்குது, எனக்கு அப்புறம் அப்படியே போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது மூட நம்பிக்கை. இந்த ஊரில் அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டும் தெரிஞ்சுக்கோங்க, தப்பே இல்லை. வில் பிளானிங்கும் உங்களுடைய டேர்ம் பிளானிங்கும் கண்டிப்பாக பண்ணுங்கன்ற சொல்லிட்டு அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜ், ரவிபாலா.
3: எங்கே

0: அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டிருந்தாங்க. எங்க போனீங்க
1: ராஜ்? முதல்ல எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். முதல்ல நீங்க சிவலிங்கம்மையாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல போறீங்க, கரெக்டா?
1: ஆமா, அதான் அதான் அதான் அதுதான். ஜோதி விழா மேடைக்கு பின்னால ஒன்றைக்குறோம் திண்ணவேலி அழுவா உணர்ந்தாரு நான் கண்டனியாது மேடையில பின்னால கூப்பிட்டு உங்களோட நான் கண்ணால கண்டேன். அப்ப அவருக்கு நீங்க வாழ்த்து சொல்லணும் கட்டாய மறந்துட்டீங்களே.
0: பின்னா அதான் நான் நன்றி கிட்ட ஜென்மமா இருக்கேன்றது நினைக்கும் போது எனக்கே கேவலமா தான் இருக்கு. எனக்கு சுத்தமா பிளாஷ் ஆயிடுச்சு. அவருக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிறந்த நாள்ன்றது இல்ல, ஆனா எவ்வளவு தங்கமான மனுஷன் தெரியுமா? வெரி ஸ்வீட் பர்சன்.
1: சிவலிங்கையாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டாஜ். ராஜ், இப்ப என்னராஜ் நீங்க அப்போது ஒரு பாட்டு போட்டீங்க ராஜ், என்னதான் இப்ப எல்லாம் ஆண் குரல் பெண் குரல்ல பாடுற மாதிரி
0: என்ன பண்றது இப்ப வர்ற லேட்டஸ்ட் பாட்டெல்லாம் அப்படிதான் இருக்குது. ஆமா
1: ஆமா அப்படிதான் வருது.
0: சீர்காழி கோவிந்தராஜன் குரல் எல்லாம் கேட்டுட்டு நீங்க இது கேக்குறப்ப கொஞ்சம் மன வருத்தமா தான் இருக்கும்.
1: என்ன
0: பண்றது, ஆமா அதுதான் இப்ப நிலைமை. பரவாயில்ல, அது அது மட்டும் இல்ல, இப்ப ஆண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஐ நான் ஆம்பளை குழந்தையே பெத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமைப்படவே கூட முடியாது. இப்ப அது வந்து கடைசி வரைக்கும் ஆணாவே வளருதான்றது நமக்கு தெரியாதே.
1: காசு அறிவிச்சு அவனோட பெர்மிஷன் எடுத்து தான் இந்த காசு ரிமூவ் பண்ணணும் எடுக்கணும் வந்து
0: எனக்கு புது இன்ஃபர்மேஷன் இருக்கு, பட் ஆனா செக்
1: பண்ணிடுறேன்.
0: இந்த ஜனவரி மாசம் பண்ணோம் அதனால
1: என்ன வேற யாரும் இல்ல சம்சாரம் தான்
0: கொஞ்சம் கஷ்டம் இல்லாட்டி ஒண்ணுமே இல்லாம இருக்கணும் சரிதான் கரெக்ட்.
1: அதுக்கப்புறம் பெண் குழந்தையா
0: சூப்பர் கா.

0: உடைச்சு பட்டி மடிக்கணும், சைக்கிள் ஆக்கணும், மற்ற காவேஜ் அடிக்கணும், அவங்க பிக்அப் திருப்பி அவங்க பிடிக்காட்டி பிக்அப்
1: அனுப்பணும், பிக்அப் வருவாங்க அதை எடுத்து கொடுக்கணும்.
0: இதான் நமக்கு தொழில்.
1: ஓ, அப்ப வீட்டுல வந்து நான் ஸ்டாப் ஆன்லைன்ல மட்டும்தான் எல்லாம் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உழைப்பெல்லாம் அங்கதான் போயிட்டு இருக்குது.
0: உங்களுக்கு
1: வந்து நம்ப முடியாது, ஆனா இப்ப $2-3 பொருள் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கு அது உருப்படியா இல்லையான்ட்டு. ரிட்டர்ன் பாலிசி இருக்கிற மாதிரி நீங்க பொருட்கள் நீங்க உசாரா வாங்கலாம். அதான் எனக்குமே இதுல வந்து நான் பயங்கர ஸ்மார்ட் கிடையாது, பட் வந்து வீட்டுக்காரம்ம வந்து இதுல எல்லாம் பக்காவா பார்த்து. ஆமா, அது ஒரு அட்வான்டேஜ் தான், கரெக்ட். என்னையே அப்படிதான் ஆன்லைன்ல பார்த்து தூக்குனாங்கன்னா பாத்துக்கோங்களேன், மலிவு விலையில கிடைக்கிற புருஷன் வேணும் அப்படின்றதுனால நம்மளை தூக்கிட்டாங்க. உங்களுக்கு பாடல் என்ன கேட்க விருப்பம்? ஆடி அமாவாசையுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இல்லையா இன்னைக்கு? ஆடிப்பூரம், ஓகே,
0: ஆடிப்பூரம் இன்னைக்கு அம்மன் ருதுவாயின நாள் அப்படி கொண்டாடுறாங்க.
1: ஓகே,
0: அப்ப அதுக்காக எனக்கு பட்டிக்காடா பட்டணம் மாலை இருந்து அம்பிகையே ஈஸ்வரி அந்த பாட்டு தான்.
1: அம்பிகையே, இது அடிக்கடி யார் கேக்குறது இந்த பாட்டு? நிறைய அடிக்கடி கேட்பாங்க இந்த பாட்டு, பல தடவை நான் போட்டிருக்கேன் அம்பிகை ஸ்வரிய. ஐ திங்க் இவரே உங்களுக்கு ராஜேஸ்வரி அம்மா தான் கேட்பாங்கன்னு
0: நினைக்கிறேன்
1: அடிக்கடி. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு காலத்தில் நான் போட்டுட்டு இருந்தேன் இந்த பாட்டை. ஆல்மோஸ்ட் வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த பாட்டு வந்துடும். இன்னைக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு ஒலிக்கும். நன்றி, நன்றி, நன்றி ரவிபாலா. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: இனிய வணக்கம் ராஜ், நான் சத்யா மீண்டும்.
1: கண்டா வர சொல்லுங்க கர்ணனை, கையோ கர்ணனுடைய தங்கச்சியே வந்துருக்காங்க. சொல்லுங்க சத்யா, உடனே வந்து வாங்க சொல்றீங்களா இல்ல லேட் ஆகுமா பைசா?
2: குடுக்கறதுல பிரச்சனை இல்ல, நான் சொல்லும் போது அதை யாருமே காசு குடுக்கறது மட்டும்தான் காதல விழுந்திருக்குது, மிச்சம் சொன்னது ஒன்றுமே யாருக்குமே காதல விளையல.
1: என்னது மிச்சம் சொன்னீங்க?
2: நான் சொன்னேன்னா சும்மா கொடுக்க மாட்டேன், ஆனா பட் இன்ட்ரெஸ்ட் வாங்க மாட்டேன். இன்ட்ரெஸ்ட்டும் குடுக்கறோம் இல்ல, இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குறோம் இல்ல, ஆனா ஒரு ஆளுக்கு உதவி என்று தேவை என்று அவசரமா தேவைப்படுதுன்னு சொன்னா காசை கொடுப்பேன், ஆனா திருப்பி அவங்க திருப்பி தருவாங்கன்னு சொல்லி.
1: திருப்பி தந்துருவோம் கண்டிப்பா உங்களுக்கு, 2070 உங்களுக்கு காசு திரும்பி கிடைச்சிரும்.
2: ஆமா, அது தந்துடுவான் சாமி அந்த மாதிரி வருவேன்.
1: ஆமா கண்டிப்பா கொடுத்துருவோம், நாங்க கொடுக்கலன்னு சொல்லவே இல்லையே, கண்டிப்பா கொடுப்பேன். எப்ப என்ன மட்டும்தான் சொல்லல, திங்கக்கிழமை கொடுத்துருவேன் சொல்லுவோம், ஆனா எந்த திங்கக்கிழமைன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு வந்து சிவலிங்கம்மையா வந்து என்னுடைய சத்யா, என்னுடைய மகள் சத்யாவுக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லிருங்க, அவரே கூடுவார் கண்டிப்பா. பட் நீங்க தான் ஞாபகம் வச்சு அதை சொல்லிருக்கீங்க, நன்றி மறுபடியும் உங்களுக்கு, ஸ்பெஷல் தேங்க்ஸ்.
2: சந்தோஷம். இன்னும் ஒரு விஷயம் நான் என்னண்டா, எல்லாமே நான் ரவிசங்கர் அவர் வந்து எல்லாமே நிறைய சொல்லிட்டாரு சொல்லி, அந்த நோமலா சாதாரணமாக்கல் சொன்னா இன்னும் ஒரு அக்கௌண்ட் இருக்கு ஆர்பிசி வச்சிருக்கிறவங்க, டக்ஸ் ஃப்ரீய விட நார்மல் அக்கௌண்ட்ல ஹை இன்ட்ரெஸ்ட் இ சேவிங் அன்னோட அக்கௌண்ட் இருக்குது.
1: கரெக்ட், ஓகே.
2: ஆமா, அதுலயும் கொஞ்சம் சேவிங்ல நீங்க இன்னொரு அக்கௌண்ட்ல சும்மா சேகரிச்சு போறீங்கன்னா அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட வரும்.
1: ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து எங்களுக்கு அதுலதான் இருக்கு, ஏன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் அதுல போட்டதுனால அஃப்கோர்ஸ் சேவிங்ஸ்ல அவசர தேவைக்கு தேவை, ஆனாலுமே வந்து கொஞ்சம் அதிக வட்டி, அதிக வட்டினா பெருசா ஒண்ணும் இல்லை, ஒரு 1.5% கொஞ்சம் கூட வர்ற மாதிரி விஷயம், இருந்தாலும் நல்லது தானே?
2: ஆமா.
1: நீங்க அந்த அக்கௌண்டா சொல்லுங்க, நீங்க எந்த அக்கௌண்ட் சொல்றீங்க, என்ன பேரு அதுக்கு?
2: High interest e-saving.
1: ஹை இன்ட்ரெஸ்ட் இ சேவிங் அக்கௌண்ட்? ஓகே, கரெக்ட்.
2: ஆமா.

0: ஆர்பிசி பேக்ல தான் வச்சுக்கிறேன். அதுல தான் ஹை இன்ட்ரெஸ்ட் இ சேவிங் அண்ட் ஒரு அக்கவுண்ட், அது இப்போ ரீசெண்டா வந்திருக்கோம்னு நினைக்கிறேன்.
1: ஓகே சூப்பர். அந்த 150 பவுண்ட் நகையை எந்த அக்கவுண்ட்ல வச்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? நன்றி சத்யா, நன்றி. வேற ஏதாவது தகவல் சொல்ல விரும்புறீங்களா இல்ல இதுதான் சொல்ல வந்தீங்க இல்லையா?
0: இல்ல அமைதான் சொல்ல.
1: ஓகே ஓகே, தேங்க்யூ. நேர்களே கேட்டுக்கோங்க, சத்யா வந்து ஆல்ரெடி வந்து பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து இப்போ ஃப்ரீயாக ஒரு $5,000 வேறு தர போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 150 பவுனும் சேர்ந்து வருதுன்னா கண்ணா ரெண்டு லட்டு தின்னு ஆசையா. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் ராஜ், நான்
1: ரிப்பீட்டட் காலர். எஸ்
2: சிவலிங்க ஐயாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன எங்களை முதல் சரியா தானே?
1: ஆமாம் ஆமாம்.
2: இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பெற்றது ரைவாடா என்ன வடிவேலு, நான் ஜெயிலு போறேன் ஜெயிலு போறேன்ற மாதிரி கொத்துட்டு போடுறேன் கொத்துட்டு போறேன் நிக்கிறேன்.
1: அதான் அவருக்கு சர்ஜரி நடந்திருக்கு, நல்லபடியா வந்து பிரசவம் முடிஞ்சிருச்சு, ஆண் குழந்தை பிறந்திருக்கு, பாத்துட்டு வந்துட்டாரு.
2: ஆண் குழந்தை அவரு பிறந்த?
1: ஆமா அவருக்கு.
2: அடிக்கிறான்
1: நிறைய கார்ட்போர்டு சும்மா கிடக்கும், அட்டை அமேசான் டப்பாலாம் கிடக்கும், அதுலேருந்து ஒரு அட்டையை பிச்சு ஹோம்லெஸ் ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு $1 ஒரு ஷார்பி மார்க்கரை வாங்கி எழுதிட்டு ஹொரண்டாயிரச்சினோ இல்லை டவுன் டவுன்லேயோ போய் நின்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் டைமாக பயங்கர கலெக்ஷன் நடக்கும். இது வந்து நான் சும்மா காமன் சொல்ல, அன்றைக்கி வந்து டிம் ஆட்டன்ஸில் நிற்கிறேன், அந்த டிம் ஆட்டன்ஸில் ட்ரைவ் த்ரூவில் போகிற இடத்துல கரெக்டாக கார்னரில் ஒரு ஆள் நின்றுட்டு சும்மா எல்லாருக்கும் வந்து குட் மார்னிங் சார் ஹேவ் அ நைஸ் டே, குட் மார்னிங் சார் ஹேவ் அ நைஸ் டேன்னு சொல்லிட்டு டெய்லி சொல்லுவார். அவருக்கு நான் ஒன்று முன்னாடி வந்து $1 $2 கொடுத்துட்டு இருந்தேன். வர்ற வண்டியில் நான் நோட் பண்ணேன், அங்கேருந்து கரெக்டாக நான் இருந்தப்போ நின்னப்போ மட்டும் எப்படி ஒரு 11 கார் போயிருக்கும், 11 காரில் ஒரு 10 காரில் இருந்து கண்ணாடி இறக்கி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, எப்படி எல்லாரும் அட்லீஸ்ட் $1 கொடுத்துருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 8 மினிட்ஸ் அவர் வந்து $10 சம்பாதிச்சிருக்காரு. ஓ மை காட், அப்போ வந்து 1 ஹவருக்கு வந்து அவர் கிட்டத்தட்ட $40 சம்பாதிக்கிறார், ஒரு ஐடி எம்ப்ளாயி ரேஞ்சில் சம்பாதிக்கிறாரு அப்படின்றத பார்த்துட்டு நான் நினச்சேன். ஒருவேளை வேலையை ரிசைன் பண்ணிட்டு பேசாமல் டிம் ஆட்டன்ஸ் வாசலில் போய் நின்றுவோமா, இதே மாதிரி குட் மார்னிங் சார் ஹேவ் அ கிரேட் டே அப்படின்னு சொல்லி புன்னகையோட சொன்னோம் அப்படின்னா நமக்கு கலெக்ஷன் அதிகமாக இருக்குமே, ஏன்டா நம்மளோட அதிகமாக சம்பாதிக்கப்பளே மாப்பிள அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதனால் இதே சொன்னதுனால இந்த பார்ட் டைம் ஜாபை நானும் தான் பண்ணலான்ட்ருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பண்ணலாமா? ஓகே, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
3: நீங்க என்னுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அதாவது ரவிவாலா அண்ணாவும் மிக விரைவில் குணமடைந்து சிறப்பாக இருக்கும் அவருக்கும் வந்து கொண்டு வாழ்த்து கொண்டு மற்றது நீங்கள் அந்த ரவிசங்கர் அண்ணா பற்றி சொல்லுவீங்க, அந்த அவரது மர ஒரு மரமோல் என்று சொன்னவர் அல்ல கவர்ந்து அப்ப நான் உண்மையான தங்கமான மனிதர் தானே, அப்ப நான் மனதுக்க ஜோதிச்சா நான் பொண்ணா பிறக்காம பொண்ணு அவன் வீட்டுக்கு மருமூலா போனா அவருக்கு வாய்ப்பு இல்லை. எல்லா எல்லா வசதியும் எல்லா வசதியும் வருஷம் வருஷம் தீபாவளி அவர் வந்து பெருமையா சொல்லுவாரு இந்த மருமகள் தங்கமான மருமகன் சொல்லு
1: தாய்லாந்துக்கு போய் ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா
3: என்னோட பேருந்து பார்த்துட்டு பொம்பளை பையன் பார்த்து ஆம்பளையா இருக்க நல்லா நினைக்கிறாங்களா போயிருக்கலாம்
1: நல்ல
3: தங்கமான மனுஷன். இப்ப இல்ல நான் வாசன்னா நேர்ச்சியில கலந்து கொண்ட இடத்துல இருந்து நான் வாசன்னாக்கே சொல்றேன். நான் ஆள் வந்து நல்ல அறிவுபூர்வமா கதைப்பேன், ஆள் வந்து வித்தியாசமா கதைக்கிறான் எல்லா விஷயம் தெரிஞ்சால். மற்றது இப்ப நான் வந்து படம் சேமிக்கிறதுக்கு இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் சேமிக்க வேண்டியிருந்தா எனக்கு அந்த தேவை இல்லை. ஏன்னா நான் வணங்குற தெய்வம் மகாலட்சுமி, மற்ற நான் நேசிச்சது மகாலட்சுமிங்க.
1: சரி,
3: அப்ப எனக்கு எனக்கு செல்வத்துக்கு குறை இருக்கா, லட்சுமி தான் எல்லாத்துக்கும்.
1: கரெக்ட், அதனால சேவிங்ஸே பண்ண மாட்டீங்களா நீங்க?
3: இல்ல என்ன தேவையில்லை, ஏன்னா நான் இந்த ஒவ்வொரு அணுவிலையும் நல்ல நினைவுகளாக ஒரு நாளைக்கு 1,00,000 ஒரு கோடிக்கு மேலே நினைவு வரும்
1: நினைவுகள்.
3: இல்ல அந்த அது வந்து அப்படியே எப்பவும் கால நேரம் இல்லாம பின்னட்டு கொண்டிருக்கும். எனக்கு இலங்கையில இதுவள் இருக்குதானே, மற்றது இங்கே நான் உழைச்சது இந்த சில விஷயங்களும் அங்கே இருக்கிறது. மற்றபடி சேமிப்பண்டு ஒன்றும் இல்லை, நான் உழைக்கிறதே அப்படியே முந்தைய அங்கேயும் இருக்க அம்மாட்டே அப்படியே கொடுப்பத்துட்டு வருங்க. இப்ப நீங்க எனக்கு கொண்டு வாழாதான் கொடுத்துட்டு அவையுடைய அன்பு மட்டும்தான் நான் சேமிப்பேன், அதான் நான் சேமிக்கிறேன்.
1: இப்ப நிஜமாவே நீங்க வந்து வெறும் பேங்க் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும் எல்லாம் பணமும் வச்சிருக்கீங்க, வேற எங்கேயுமே
3: இல்ல நான் என்ன பண்றோன்னு உடலுக்கு கொடுத்துடுவேன். மற்றது நான் வந்து சேமிப்பேன் நான்ன்றது இல்லை, ஆனா வரவேற்ற கொடுப்பேன், வரவேற்று தான் எல்லாம் கொடுப்பேன். அதே போல அம்மாட்ட தான் அங்க இருக்க எல்லாம் கொடுத்து வச்சிருந்தேன், நான் கொடுத்துட்டு தான் அம்மாட்ட அப்படியே கையால காசு வேண்டிக் கொண்டு தேவைக்கு மட்டும் வேண்டிக் கொண்டு போவேன். மற்றபடி எனக்கு எல்லாம் எனக்கு அம்மா எல்லாம் சமையல் சாப்பிடறதுக்கு உடுப்பு எல்லாம் அவளை அடுத்து தெருவளவு அக்காக்கள் தங்கச்சியாக நாளும் வேலை நினைக்கிறபடி நகடு நாளும் வேலை தானே அவங்க இப்படிய 6 மணிக்கு போனண்டா 9 தான் பெறுவேன் நகடு நாளும் இல்ல. அப்ப எனக்கு வந்து நான் ரோட்டால போயிக்க இவ்வளவு ஏத்தி கொண்டு போயிக்க சொல்லுவேன், இப்படி சேர்த்து எனக்கு வடிவெல்ல ஒடிக்கண்டா அவ்வளவு எடுத்துக்கொண்டு
1: வருவேன். நான் இப்ப ரொம்ப சீரியஸா ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க வந்து நீங்க இதெல்லாம் சொல்றதெல்லாம் மகாலட்சுமி தருவாங்க அப்படியே அக்கௌண்ட்ல இருக்குது எல்லாம் ஓகே, ஆனா உண்மையிலேயே நீங்க இந்த ஃபினான்சியல் அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி நீங்க வெகுளியா இருக்காதீங்க, வெறும் பேங்க்ல மட்டுமே உங்களுடைய நீங்க உங்களோட சம்பளம் அப்படியே பேங்க்ல நார்மலான செக்கிங் அக்கௌண்ட்ல இருந்தது அப்படின்னா 10 பிரயோஜனம் கிடையாது. அது இப்ப நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க, லேட்டர் ஃபீல் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணுல சிம்பிள், உங்க பேங்க்கே போய் TFSA அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே போதும். அதுல மாசம் மாசம் உங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு 10% 20% அதுல மூவ் பண்ணி வைங்க. இப்ப நான் சொல்றது வந்து உங்களுக்கு அபத்தமா தோணலாம், எனக்கு தேவையில்லைன்னு தோணலாம், 100%, 200%, 300% இதுக்கு வந்து நீங்க லேட்டர் வந்து எனக்கு நன்றி சொல்லுவீங்க. எப்பயுமே
3: செக்கிங் ஒரு நாளைக்கு ஒரு 1 போட்டாலே நாங்க 10 உங்கள்ட்ட 10-14 இருக்கு.
1: ஆமா, தயவு செய்து நீங்க பினான்சியல் லிட்ரஸிங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், படிச்சவங்களே வந்து அதை ஒழுங்கா பண்றது இல்லைங்கிறத பிரச்சனை. தயவு செய்து இப்படி இருக்காதீங்க, நீங்க வந்து கடவுள் கொடுப்பாரு இல்ல நான் ஏதோ அம்மா கிட்ட கொண்டு போய் பைசாவா கொடுத்து பைசா வாங்க இந்த மாதிரி இந்த பழைய விக்ரமன் படம் எல்லாம் போயிருச்சு தலைவா. இப்ப நீங்க இந்த மாதிரி பணத்தை வந்து இப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு மனசே கேட்கல உங்களுக்கு. அதனால நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதை அட்வைஸ்
3: பண்றேன், நான் வரவேற்கிறேன். மற்றது நான் இப்ப இதுல இருந்து சொல்லி போட்டு போறேன், நான் ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வரனாம் இருப்பேன், எல்லாத்தையும் இருப்பேன். நாங்கள் நிச்சயமா எனக்கு என்ன இறைவன் கைவிட மாட்டார் என்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ஒரு கோடீஸ்வரா இருப்பேன், இதே வானொலியில எந்த விளம்பரமும் முன்னால் போகும்ன்றதுலே நான் உறுதியா இருக்கிறேன்.
1: கண்டிப்பா, நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க ஒரு ஹோம் வந்து ஆரம்பிக்க போறீங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போட போறீங்க அப்படின்லாம் நீங்க எண்ணம்லாம் சிறப்பு. அதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய பைசா வேணும்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்.
3: அதுக்கு என்ன மாதிரி செய்திருக்கிறான் சொன்னா, வீட்டுல ஒரு போட் அல்லது லட்சுமி நாராயண அன்னநாதம் சொல்லி போட்டு பறவையல் விருது இல்லோ, அவையல் வந்து சாப்பிட ஏற்கனவே நான் அதை அவைக்குத்தான் சாப்பாடு கொடுக்குற மாதிரியே கற்பனை பண்ணி கொண்டு,
1: அதெல்லாம் கரெக்ட். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றதெல்லாம் பக்கா பெர்ஃபெக்ட், நீங்க எல்லாம் கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கீங்க. ஆனா மேனிஃபெஸ்ட் மற்றும் பண்றது மட்டுமே வந்து உதவி பண்ணாது. நீங்க இந்த பைசாவை கரெக்டா சேவிங்ஸ்லயும் போடணும். ஏதாவது ஒரு அருமையான இடத்துல பணத்தை பார்க் பண்ணி வச்சிங்கன்னா கூட காசு வளரும். அந்த காசை வளர வைக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். சரி, பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக?
3: நிச்சயமாக நன்றி, உங்களுடைய ஆலோசனைக்கு நன்றி. என்ன இலவசமா இப்ப ஒரு என்னென்று சொல்ற நிதி முகாமையாளர்கிட்ட ஆலோசனை பெற்ற மாதிரி ஆரம்பத்தில் உங்களை கேட்டு நான் மகிழ்ச்சி ஆடுறேன். நன்றி. நான் உங்களை சும்மா விளையாடுறமா கலைக்கிறது சில விஷயங்கள் நான் இதா செய்யறேன்.
1: நன்றி.
3: மற்றது எனக்கு வந்து ஜாரடி மோகினியிலிருந்து வெண்மேகம் பெண்ணாக வந்தது ஒன்று படத்துக்கு,
1: ஓகே, வெண்மேகம் பெண்ணாக வந்தது,
3: அத இப்ப போட்டு விடுங்க.
1: ஓகே,
3: மற்றது வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி.
1: நீங்க ஓகே கரெக்ட் தான். ஓகே டன், இதெல்லாம் பேசியாச்சு. நன்றி நன்றி புருஷோத்தமன். விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம். ஒரு 2 மினிட்ஸ் டக்குன்னு வந்துடுறேன்.
4: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். August 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நேரம் சரியாக 10:49 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
9: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் ரமேஷ், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கேன், நன்றி நன்றி. முதல்ல இந்த சிவலிங்க ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்
1: சொல்லிடலாம்.
9: நன்றி. ரவிபால் அவர்களும் பொண்ணு கூறமுடைய வாழ்த்துக்கள். அதை எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ரொம்ப விஷயம் தான் இருந்தது. நீங்க தலைப்பு வந்து சேமிப்பு அது இதுன்னு சொன்னீங்களே, அந்த ஆன்லைன்ல பர்ச்சேஸ் வந்து எனக்கு அதிகம் உடம்பான கிடையாது.
1: உங்களுக்கு ஆன்லைன்ல வெறுப்பு வாங்குறதே கிடையாது?
9: வாங்குவேன், அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் உடலோட ஒன்றி போற எந்த ஐட்டத்தும் வாங்கறது கிடையாது. உணவு, துணி, மருந்து இது எதுவுமே ஆன்லைன்ல எப்பவுமே வாங்க மாட்டேன்.
1: சூப்பர். அப்ப எலக்ட்ரானிக் கேட்ஜெட் அந்த மாதிரி தான்.
9: அந்த மாதிரி அதுவும் இங்க எங்க கிடைக்கலன்னா சேல்ல இருந்தா வாங்கி ரீசனபிள் பாலிசி இருந்தா அப்படிதான் வாங்குறது. இல்லைன்னா வாங்குறது கிடையாது. நம்ம நம்ம என்ன நம்ம உப்பு கேட்டா பப்பு அனுப்பிடுவானுங்க, அது திருப்பி அனுப்புறது
1: தலைவலி.
9: தலைவலி நிறைய பேருக்கு ட்ரெஸ் அவங்க சைஸ் கேட்டா பிள்ளைக்கு சைஸ் இல்லைன்னா அப்பா அவங்க சைஸுக்கு அனுப்பிடுவாங்க.
1: கரெக்ட்.
9: சோ அப்புறம் சில ட்ரெஸ் எல்லாம் ஒன்ஸ் வாங்கி பிரிச்சுட்டா திருப்பி வாங்க மாட்டோம்ன்றாங்க. சோ இந்த பிரச்சனை எல்லாம் அதனால ஆன்லைன்ல ரொம்ப ரேர் நான் வாங்குறது. அது எலக்ட்ரானிக்ஸ் அப்படி வாங்குறது கூட வந்து நல்லா இருந்தா நமக்கு நல்லது, நல்லா இல்லைன்னா அவனுக்கு நல்லது அப்படிங்கிற மனப்பான்மையோட தான் வாங்குறது.
1: போன
9: அந்த மாதிரி சிந்தனை எல்லாம் வாங்குறது. அப்புறம் இந்த சேமிப்பு சேமிப்புலாம் தான் இருக்கு. கொஞ்சம் நம்ம எப்போதுமே ஒரு 3 மாசம் தாகு பிடிக்காது. அப்புறம் ஒரு இந்தியா டிக்கெட்டு
1: அவ்வளவுதான், முடிஞ்சது. இன்னெல்லாம் சேவ் பண்ணீங்களோ நீங்க அந்த வருஷம் முழுக்க அவ்வளவுதான், அதுல ஒரே செலவுல போய் முடிஞ்சிடும்.
9: முடிஞ்சிடும். அதுக்கு தேவையான அமௌண்ட் எப்போதும் வச்சுக்கிறது. ஒரு ஒரு ஃபேமிலிக்கு இந்தியா ட்ரிப்பு ஒரு 10,000-7,000 அந்த மாதிரி, இந்த மாதிரி எப்போதும் கையில இருக்க மாதிரி பாத்துக்கிறது. ஆனா போயிட்டு வந்து காணா போயிடும். இப்போட்டு இருந்தாலும் அந்த மாதிரிதான் பாத்துக்கிறது நானு. சோ அந்த மாதிரி அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அது அந்த RRSP அது தனியா அது பாட்டு போயிட்டே இருக்கும். தனியா அது ஒருத்தவங்க மெயின்டைன் பண்ணுங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். ஓரம் நம்ம அப்பப்ப தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு ரிட்டர்ன் வருது எதை வருது அப்படின்ட்டு, கொஞ்சம் மோசமா இருந்தா திரும்பி கேட்கறது. சோ அந்த மாதிரி பாத்துட்டு இருந்தா அந்த என்ன இந்த சேமிப்பு நாளைய பாதுகாப்பு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அது இந்த கண்ட்ரில பொறுத்த வரைக்கும் ஊர்லயாவது கொஞ்சம் அக்கம் பக்கம் இங்க யார் அக்கம் பக்கம் யாரும் தெரியாது, நம்மளுக்கு வரவும் மாட்டாங்க. சோ இங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். சேமிப்பு வந்து ரொம்ப நல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தது. சோ பாடல் வந்து என்னது டைம் இருந்தா அடிமை பெண் பாடல், ஏமாறாத ஏமாற்றாதங்க பாடல். அந்த பாடல் என்ன பண்ண ஒருத்த வந்து இன்டர்நெட்ல ஆட் போட்டான். அந்த அந்த பாக்ஸிங் டேல போய் லைன் நிப்பாங்க இல்லையா, 12 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்றவங்களுக்கு தான் வந்து லாகின் பண்றவங்களுக்கு வாங்குறவங்களுக்கு ஆர்டர் பண்றவங்களுக்கு பெரிய போனஸ் அப்படின்ட்டு $1,200 அப்படின்னு போட்டான். $1,200 அப்படின்னு இங்க இருக்கிற $5,000 $2,000 பரவாயில்ல, அது ஒண்ணு வாங்கணும் இன்னொன்னு ஃப்ரீ வேற.
1: அப்படிங்கப்பா நல்லா இருக்கு இந்த ஆஃபர்.
9: நல்லா இருக்கு. இப்ப வாங்க போறவங்க அவன வேற ஏமாத்துக்காரன் ஆன்லைன்ல பார்த்து மத்தவங்க ஏமாத்துக்காரன். அவன் பார்த்து கரெக்டா இந்த முழிச்சிருந்து அந்த நேரத்தை தூங்கிறவிட தூங்கிட ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டு. அந்த கண்டிஷன்ல நிறைய இருக்கு. இந்த பவுன் வந்து எங்க குளத்துக்கு ரொம்ப முக்கியமானது. மினிமம் 10 வருஷம் வெயிட் வச்சிருக்கணும். அது அந்த 10 வருஷத்துக்கு நீங்க வித்தாவோ இல்ல ஏதாவது பண்ணாவோ மாறினாவோ உங்க திரும்ப வந்து திருப்பி வாங்கிடுவோம், பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கு உரிய அந்த எங்களுடைய குளத்தோட சம்பந்தப்பட்டதை வந்து பூஜை எல்லாம் பண்ணி வீட்டுல வந்து ஹோம் டெலிவரி லைவா கொடுப்போம்ட்டான். அப்படின்னு போய் பார்த்தா சரி ஆர்டர் பண்ணிட்டான். ஒரு பவுன் 5,000 $2,000 கிடைக்கும், ஒன்னு ஃப்ரீயா கிடைக்குது, எவ்வளவு லாபம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆர்டர் பண்ணிட்டான். அடுத்த 2 நாளுக்கு டெலிவரி டைம் கொடுத்தான். பார்த்தா மாலைகள்லாம் வந்து இறங்கிச்சு வீட்டுல. கொண்டாட்டி கோலம் போட்டுக்கிட்டு இருந்தான் காலையிலேயே. அவங்க கொண்டாட்டி என்னடா நம்ம ஊர்ல கார்ல வந்து மாலையோட 2 பேர் இறங்குறாங்க, தட்டு சாமாரம் சாலாம் கொண்டாங்க. பார்த்தா பவுனு கவுனுங்க 2 பொண்ணு, அங்கவை சங்கமே 2 பொண்ணு. அவன் பொண்ணு வந்து அங்கவை சங்கம் மாதிரி கல்யாணமே ஆகல, கல்யாணமே எங்க போட்டும் ஆகல. அதனால பொண்ணு பவுனு பவுனு கவுனு 2 கொண்டா இந்த அடப்ப கல்யாணம் பண்ணி வச்சிட்டு
1: போயிட்டான்.
9: அவ்வளவுதான் இவன் லைஃப், அவ்வளவுதான் காலி. சோ அந்த மாதிரி அதனாலதான் அந்த ஏமாறது ஏமாற்ற பாட. சோ
1: இன்ட்ரெஸ்டிங்,
9: நல்ல ஜாக்கிரதையா இருக்கணும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும் போது.
1: கரெக்ட், சூப்பர்.
9: ஹோஸ்டல கிடைக்காது, பெண்ணாலையும் குடிச்சிடக்கூடாதுல்ல.
1: நைஸ், நல்ல ஸ்டோரி சொன்னீங்க, ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு ரமேஷ்.
9: நன்றி நன்றி, வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அர்த்தநேயர் இணைப்பில் வணக்கம்.
10: நான் மீண்டும் சுதா, அந்த சிவரங்கையாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கல, அவருக்கு 10 ஆண்டு காலம் வாழணும் என்று வாழ்த்துக்கிறேன்.
1: சூப்பர்ண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய வாழ்த்து. நன்றி. ஐ திங்க் சிவலிங்கமே வந்து 82 கம்ப்ளீட்டட், 83 கம்ப்ளீட்டட், 83 முடிஞ்சு 84க்குள்ளார கால் எடுத்து வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங், அவர்கிட்டே கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். 83 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். ஆனால் கண்மர் சும்மா ஹேண்ட்ஸமாக சூர்யா மாதிரி இருக்கிறார். ஹலோ வணக்கம். ஏய் சூர்யா, ஹவ் ஆர் யூ?
11: வெரி ஃபைன்.
1: கரெக்டா நான் சொன்னது 83 முடியுது.
11: ஆமாங்க, இப்ப 1944.
1: ஓகே, அப்ப கூட்டு கழிச்சு பாத்துருவோம். கரெக்டா வருதானே?
11: வேற சத்யாமாவுக்கு பாராட்டுக்கள்.
1: மகள் சத்யாவுக்கு அவங்க தான் வந்து இன்னைக்கு உங்களை உங்களோட பிறந்த நாள் சொல்லி.
11: அவங்க தொடங்கின சந்தோஷம்
1: சிறப்பு. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து 82 வயசு தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு, 83 இல்லை. இப்போதான் 83க்குள்ளார நீங்கள் கால் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ டெக்னிக்கலி நீங்கள் வந்து 82 இயர்ஸ் தான், 82 இயர்ஸ் யங், வெரி குட், சூப்பர். இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் என்னுடைய சார்பாகவும், சிஎம்ஆர் சார்பாகவும், நேர்கள் சார்பாகவும். மறுபடியும் ஹாப்பி பர்த்டே டு யூ.
11: நன்றி நன்றி, வாழ்த்துக்களுக்கு நன்றி. அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள்.
1: சூப்பர் சூப்பர் சிவலிங்கம்யா. நீங்கள் ஆன்லைன்லாம் ஷாப்பிங் பண்ற பழக்கம் இருக்கா, பண்ணியிருக்கீங்களா?
11: இல்லை, நான் ஆன்லைன்லாம்
1: இல்லை. அதையம் பண்ணிட்டு அப்புறம் பதச்சிக்கிட்டு போனோமா, பொருளை காசை கொடுத்தமா பொருளை வாங்கினமா நேரில்னு மறந்துட்டேன், அவ்வளோதான் இல்லையா?
11: நேரடியாக வந்து வாங்கிக்கிறேன்.
1: வெரி குட் வெரி குட் நைஸ், அதுதான் பெஸ்ட் வே. சூப்பர். பாடல் ஏதாவது கேட்க விருப்பமா உங்களுக்கு? அப்படியே மாலை என்னாலும் அந்த பாட்டு சூப்பர் பாட்டு, உங்களுக்காகவே வந்து கேட்டிருக்காங்க, அந்த பாட்டு கண்டிப்பா வந்துடும்.
11: நன்றி வாய்ப்புக்கு நன்றி.
1: சரியா, நன்றி, ரொம்ப நன்றி சிவலிங்கம்யா. மீண்டும் சந்திப்போம்.
11: மீண்டும் சந்திப்போம். வணக்கம் வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
11: அனைவருக்கும் வணக்கம்.
1: அருமை அருமை. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
12: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சுதன், எப்படி இருக்கீங்க?
12: வைரமாளிகையின் சொந்தக்காரன் சிவலிங்கம் ஐயாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: அருமை.
12: வைரமாளிகை பாட்டுண்டாலே எல்லாரும் அவர் வைரமாளிகையை விட்டுருவார். சிவலிங்கம் ஐயா வந்தாரு என்றால வைரமாளிகை
1: பாட்டுதான்
12: அவருக்கு. ரவிபாலா ஸ்டாண்டர்ட் காமெடி அந்த மியூசிக் அந்த படியெல்லாம் பேரை நினைவுபடுத்துறேன்னு எனக்கு ஞாபகம் வருதில்லை. மியூசிக்கை ஸ்டாண்டர்ட் காமெடியா செய்வான்
1: அலெக்சாண்டர்
12: அவனுக்கு போட்டியா இவர் கிளம்புறாங்களாம். பட்டியலா செய்து காட்டினார் ஐயா, ஒரு அந்த பாட்டு பாடி காட்டி அதை இது அதுதானே அவன் செய்யறான். அது மாதிரி ரவிவாள கிளம்புறீங்களா?
1: அப்படியா,
12: கிளம்புறீங்க நேரம்டா அவருக்கு நல்ல லாபம் வந்ததுன்றா அந்த ஐடியாவை நான் தந்ததுன்றதுக்காக எனக்கு கொஞ்சம் போடுறேன். கணக்கு சிஎஸ்எஸ்சி அக்கௌண்ட் எந்த ஆத்திரையும் அவங்கள நாங்க ஓபன் பண்ணுங்க, அதையே அதையே அடிச்சு அடிச்சு கேட்டு ஓபன் பண்ணி
1: கணக்கு
12: போடுறதுக்கு தான்
1: வாரது
12: முழுக்க வாரது முழுக்க மோட்டேஜுக்கும் மெயின்டெனன்ஸுக்குமே
1: போயிருது. நிம்மதியா போய் ஒரு கடையில பிரியாணி சாப்பிடலாம்னா காசு இருக்க மாட்டேன், அக்கௌண்ட்ல ஒண்ணு இருக்க மாட்டேன், எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க் ஆயிருச்சு. இருந்தாதானப்பா போடுறதுக்கு.
12: ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா பேங்க் வந்து என்எஃப்எஸ் வந்தது என்ன முந்தி $47 அடிச்சவாங்க, இப்ப சிடி கேமராவையும் தூக்கிட்டாங்க, அதே மாதிரி அந்த $47 தூக்கி $10 ஆக்கிட்டாங்க. என்னன்னா அந்த சனத்துல காசு இல்ல, இன்னும் இப்படியே விட்டா டென்ஷன் ஆகி சனன் ரோட்டுக்கு வந்து ரெண்டு கட்ட வலிக்கிட்டு அதையும் செட் பிளஸ் ஆக்கி சிட்டிங் கேமராவையும் தூக்கிட்டாங்க. இப்ப ஒரு மாதிரி போகுது. இப்ப சத்தியா ஹெல்ப் பண்ணினா இப்ப எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா ஒரு கணக்கு இருக்குது.
1: ஓ, அப்ப அந்த கியூல நீங்களும் நிக்க போறீங்க, அது சரி. ஒருத்தர் விடாம வந்து கியூல நின்னா அப்புறம் என்ன ஆவறது? சரி, நில்லுங்க, அவ்வளவுதான், நிக்க நிக்க வேண்டியதுதான்.
12: ஒன்லைனோ இது இப்ப நான் இந்த வீடு பிழையான டைம்ல நான் இந்த டைம் அந்த ஒரு பிழையான டைம்ல ஆக்கள் வீடு வாங்க கூடாதுன்னு எல்லாருக்கும் சொல்லி கொண்டிருந்த நேரத்துல எனக்கு வீட்டை கொண்டு வந்து தாராங்க. 4 வருஷத்துக்கு முதல் கட்ட கொடுத்த வீட்டை கொண்டு வந்து எனக்கு அந்த டைம் தந்தாங்க. அந்த பட்டி அதி உச்சமா இருந்த நேரம் பேங்க் அதுல பிக்ஸா இருந்தா தான் மோர்கேஜ் கிடைக்கும் சொல்லிட்டாங்க. தவிர்க்க முடியாம மாட்டினது. அதோடைய அப்படியே அந்த இதோடைய
13: கேட்டதும் முழு நேரமும் நிக்கிறேன்,
1: அப்படியே கொண்டு போய் மார்க்கேஜ் கொடுக்கறதுக்கு சரியா இருக்கு.
13: அப்ப ஒரு ஐடியாவே ஒழுங்கா செய்யறதுன்னு
1: பாக்குறேன்.
13: வீட்டு இப்ப நீங்க எல்லாம் சொல்றீங்க, வீட்டு அப்ப எனக்கு இந்த சொக்கிங்ன்றதே தெரியாது, எனக்கான கேஸ் அடிக்கிறதும் அது மட்டும்தான் எனக்கு தெரியும், தெரியாது. அப்ப வீட்டுக்கான அவ்வளவத்தையும் நீங்கள் பாருங்க, நான் ஐரோப்பாவுக்கு போயிருந்த நேரம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் டிக்கெட்டுக்கு, ஒன்லைன்ல ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் டிக்கெட்டுக்கு பிளைட்ல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு 250 யூரோ எல்லாம்
1: வேற.
13: நான் $1 €1 €2 போட அந்த ஈசி ஜெட் ஒன்று இருந்தது, அது ஒரேஜ் டெலிவரி பண்றது ஒரு நாட்டுல இருந்து. அப்ப அதே ஒரேஞ்சுக்காக இந்த ஆட்களை அந்த அப்ப நாங்கள் தேடின வேண்டாம், ஒரு மாதத்துல $1 கிடைக்கும்.
1: ஓ டிக்கெட் $1 டிக்கெட்டா?
13: $1 டிக்கெட்ல நான் அப்ப என்ன செய்யறேன், அது இங்கிலாந்து பேஸ் அப்ப என்ன ரெண்டா ஜெர்மன்ல இருந்து பிரான்ஸுக்கு போகணும்னா நீர போனா
1: $260.
13: நான் லண்டனுக்கு போனேன்னா லண்டனை டிரான்சிட்டா அது நாங்களாவே போடுறது $1 போட்டுட்டு அப்புறம் அங்கால $10 இது அப்படி. ஆனா என்ன போய் வார நேரத்தை
1: நன்றி. வணக்கம், ஹலோ ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, சரி அவர் பிஸியா இருக்கார் நினைக்கிறேன், அடுத்தவருக்கு வாய்ப்பு. வணக்கம்.
14: வணக்கம், நான் தேவதாஸ் கேக்குறேன்.
1: வணக்கம் தேவதாஸ், எப்படி இருக்கீங்க?
14: புரியுது.
1: நீங்களுமே வந்து பேக் அண்ட் ஃபோர்த் ஒர்க்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபோன் என்கேஜ்டா இருக்கும், இல்ல கிளையண்ட் வந்தாங்க நீங்க எடுக்க மாட்டீங்க பேச மாட்டீங்க இல்லையா?
14: சரியான கஷ்டமா இல்லாம என்னுடைய வேலைக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் சரியா வராது.
1: ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஷோ ஆரம்பிச்சப்பே ஒரு 9:20 நினைக்கிறேன், அப்பவே உங்களை நான் எடுத்து ஹலோ ஹலோ ஹலோ சொன்னேன், நீங்க சரி சைலண்டா இருந்தவொடனே புரிஞ்சிருச்சு ஓகே பிஸியா இருக்காரு போல அப்படின்னு.
14: கொஸ்கோவில நாங்கள் சண்டுக்கிழமைக்கு ஒரு கவுங்க ஒரு காலம் கூட பண்றோம் சாமான்கள், அதிகமா எடுக்கிற சாமான்களை தொடர்ந்து முடிய முடிய நான் கூட பண்ணேன்டா. வெஜிடபிளை தவிர எல்லாம் அங்கதான் வேண்டது. மினக்கட்டு கியூல நின்று அவங்களுக்கு தெரியும் என்ன சாமான் நாங்க எடுக்கிறோம், அந்த டிஷ்ல வேற நாங்க டிக் பண்ணினா அது அப்படியே ஒரு நாள்ல ஒரு நாள் காலம் புக் பண்ண பின் இறம்பிட்ட
1: வந்தோம். டெலிவரி போட்டுறீங்க நீங்க?
14: அது சும்மா ஈஸி, அது நேரத்தை நிக்க முடியும், எல்லாம் மெகுதியா இருக்கும், ஈஸியா பே பண்ணி கொண்டிருக்கலாம்.
1: அதை
14: செய்து கொள்றது. ஆனா காய்கறி மிளக்கறி மாத்திரம் வேண்டாம், போய் நேரம் பார்த்து மறுபடியும் எல்லா டாய்லெட் பேப்பர் கொண்டு எல்லாம் அங்கதான் கூட
1: ஆர்டர் பண்றது, ஈஸியா வீட்டுல டெலிவரி பண்ணிடுவாங்க. கரெக்ட்,
14: வீட்டுல டெலிவரி வந்து அது எங்களுக்கு ஒரு சரியான நேர வசதியா
1: இருக்கும்.
14: உடுப்படம் கூட பண்றேன், உடுப்படம் நாங்கள் அவங்களை உண்டு சொல்ல உண்டு அனுப்புவாங்க, எல்லாம் கஷ்டம், அதை விட நாங்க பார்த்து வேண்டாம் நல்லது. அது மாதிரி என்னுடைய பேங்க் இது நாங்களை இழக்கூடிய அளவுக்கு மிச்சம் பிடிக்கிறது, மிச்சம் பிடிச்சு அதுல ஒரு பகுதியை அறம் சிகிச்சை செலவழிக்கிறது, மக்களுக்கு வாங்குறது. இப்ப இப்ப ஒரு பழகி கொண்டு திருப்பி வாங்குற பழக்கம் இல்ல, காசு கொடுக்க
1: எனக்கு
14: போன மாதம் ஒரு ஆர்ஆர்எஸ்பியா திருப்பி எடுத்து ரோயல் பேங்க்ல
1: போட்டிருக்கிறேன்.
14: ரோயல் பேங்க்ல பார்த்த இந்த ஆர்ஆர்எஸ்பியில சரியான டாக்ஸ் இந்த இன்ட்ரெஸ்ட்
1: குறைவு, அதனால
14: 1.9 1.2 தான் தராங்க, இவங்க கூட தராங்க, மீன் காசு அங்க இருக்கிறது. பின்ன பார்த்து எடுத்துட்டு போனே ட்ரான்ஸ்ஃபர்
1: பண்ணிட்டேன்.
14: வயதம் வந்துட்டு நாங்கள் எடுக்க வேணும் அந்த
1: காசு. சிறப்பு, அவ்வளவுதான். பாடல் ஏதாவது கேட்க விருப்பமா உங்களுக்கு?
14: பாடல் இன்றைக்கு அந்த முத்துக்குமார், நான் அந்த முத்துக்குமார் இறந்த திறந்தானே, அவர் அருமையான பாட்டுகளை பாடியிருக்கிறார்.
1: அவருடைய பாட்டு ஒண்ணு வருது, அதுல உங்களை சேர்த்துருவா?
14: ஓ, இளம் வயதிலேயே இறந்துட்டா அது பெரிய கவலை.
1: எஸ்
14: மரத, இவர் எங்கட சிவலிங்க ஐயாக்கு என்னுடைய எனது பிறந்த நாள்
1: வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாமா? சூப்பர், கண்டிப்பா சொல்லிடுறேன். ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நன்றி, வணக்கம். அவ்வளவுதான், இதோட நம்மளுடைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி முடிவுக்கு வந்தது. நேரம் தாண்டி போயிருச்சு, அதனால டப்புன்னு முடிச்சிரும். ஏன்னா பாடல்லாம் போட வேண்டியது இருக்கு, கதை வேறு இருக்குது, செய்திகளும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் கால் பண்ணி கனெக்ட் பண்ணி என்னோட பேசின எல்லா நேயர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டு மீண்டும் வந்து நன்றி, கோடான கோடி நன்றியை சொல்லிட்டு மீண்டும் இவருடைய சிவலிங்கையாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இப்போ செய்திகளை தொடர்ந்து இன்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
15: ஜனவரி முதல் இவரிடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் விபத்துகளில் சிக்கி 1693 பேர் உயிரிழந்துள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மாவட்ட சேனாதீர தெரிவித்துக் கொண்டார். மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தில் தொல்பொருள் திணைக்களம் ஆலய வளாகத்துக்குள் ஆலய நிர்வாகத்துக்கு தெரியாமல் இரவு நேரத்தில் இது தொல்பொருள் திணைக்களத்துக்குரிய இடம் என்று பெயர் பலகை நாட்டியுள்ளது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் ஒருங்கிணைப்பு குழுவுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். ஓலா, ஊபர் மற்றும் ரபிடோ போன்ற வாகன முன்பதிவு செயலிகளில் பயணம் தொடங்குவதற்கு முன்னதாகவே பணம் கேட்கும் அம்சத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. யோக் பிராந்தியத்தில் உள்ள ஏடிஎம் இயந்திரங்களில் பணத்தை பிடிக்கும் கருவிகளை பொருத்தி முறைகேடு செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் 2 பேர் மீது 30க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் சுங்கவரி விலக்கி கோரலை பரிசீலிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார் என ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தனி ஆல்பனிஸ் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு செஞ்சோலை வளாகத்தில் 2006 ஸ்ரீலங்கா ராணுவ விமானப்படையினரின் வான் தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு இன்றைய தினம் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தில் தொல்பொருள் திணைக்களம் ஆலய வளாகத்துக்குள் ஆலய நிர்வாகத்துக்கு தெரியாமல் இரவு நேரத்தில் இது தொல்பொருள் திணைக்களத்துக்குரிய இடம் என்று பெயர் பலகை நாட்டியுள்ளது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் ஒருங்கிணைப்பு குழுவுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் காவேரியில் தமிழ்நாட்டுக்கான நீரை பெற வேண்டுமென்றும் தமிழ்நாடு அரசு முழுவதும் தமிழக வெற்றிக்கழக அரசை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவின் இறக்குமதி வரிகளை தவிர்ப்பதற்காக சீனா மேற்கொள்ளும் சரக்கு மற்றும் மோசடிக்கு முக்கிய துணை புரியும் நாடுகளில் ஒன்றாக கனடா திகழ்வதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் ஆயுத கையிருப்பு குறைந்து வருவதாக ஊகங்கள் நிலவும் நிலையில் ஈரானுக்கு எதிரான தற்போதைய போரின் போது அமெரிக்க படைகள் குறைந்தது 45 MQ-9 ரிப்பர் ட்ரோன்களை இழந்துள்ளதாக ஒரு அறிக்கை தெரிவித்துள்ளது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

மிஸ்ஸஸ் ஆகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: Jewelers.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155.
5: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா செல்வம்.
5: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம். 9056677200 9066677200
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: தமிழின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753, லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
2: 416-746-27.

சந்திச்ச ரொம்ப

நடந்துவிடும் ஏமாற்றாங்க.

கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 Info @CanadianTamilCongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358, 6478879358.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-9902462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் இன்றும் கலக்கல். இன்றும் கலக்கல் நிகழ்ச்சி பாதியிலேயே வந்து முடிகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அப்படியே கதைக்கு போயிடுவோம் அப்படிங்கிறதுனால தான் வந்து கதையை இப்போயே ஆரம்பிக்கலான் இருக்கேன். நடுவில் நடுவில் நா முத்துக்குமாருடைய பாடல்களும் வந்து ஒலிக்கும். நா முத்துக்குமார் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு லிரிசிஸ்ட். ஏன்னா நம்மளே ஏற்கனவே இவர் பற்றி நிறைய பேசி இவருடைய பாடல்கள் பற்றியெல்லாம் நம்ம வந்து நம்ம பேசியிருக்கோம். நா முத்துக்குமார் 1500 பாடல்களுக்கு மேலே வந்து எழுதிய ஒரு எழுத்தாளர். இவர் வந்து என்ன கொடுமை அப்படின்னா, பெருசாக வந்து என்னதான் வந்து இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக வந்து மிகப்பெரிய பணத்தை சேர்த்து வைக்கல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் வந்தது. லேட்டர் வந்து இவருக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்கிறதுக்கு சிவகார்த்திகேயன்லாம் போய் வந்து பசங்களோடைய படிப்பை நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்லாம் வந்து சொன்ன கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி காலையிலேருந்து அதான் நான் சொல்லிருக்கேன், ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் பொருளாதார ரீதியாக வந்து எப்படி உங்களுடைய வருமானத்தை பிளான் பண்ணி சேவ் பண்ணுறீங்க, வருமானம் ஈட்ட முடியாத தருணத்திலும் எப்படி நீங்கள் அதை பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஹைலைட் தான் வந்து நான் உங்களுக்கு அடிக்கடி சொன்னது. இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய படங்கள் இவருடைய பாடல்கள் எல்லாமே பயங்கர யூனிக்காக இருக்கும். முக்கியமாக வந்து அந்த இவருக்கு வந்து அவார்டு கிடைச்ச லிரிஸ்ட், அந்த தங்க மீன்கள் படமாகட்டும் இல்லை சைவம் படத்தில் வர பாட்டாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் வந்து பயங்கர யூனிக்காக இருக்கும். அந்த பாட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு லைனப் பண்ணி தான் இருக்கேன். இன்றைக்கி நான் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து நா முத்துக்குமாரோடைய பாடல்கள்லாம் வந்து லைனப் பண்ணி தான் போகிறேன். நீங்கள் நிறைய நா முத்துக்குமாரோட பாடலை கேட்க போகிறீங்க. இவர் வந்து இவருடைய கரியரில் வந்து பீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எழுதின பாடல்கள் மட்டும் இல்லை, இவர் வந்து நிறைய கவிதை புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு மனதை ரொம்ப தொடர் மாதிரி இருக்கும். இவர் வந்து கிரீடம் படத்தில் வந்து ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருப்பார், எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் வாரணம் ஆயிரம்ல எழுதின பாட்டு, அது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாட்டு. அந்த மாதிரி வருஷம் லிஸ்ட்டில் நிறைய பாடல்கள் இருக்குது. உங்களுக்கும் பிடிச்ச பாட்டு ஏதாவது இருக்கும், அதை திருப்பி அடுத்த ஷோவில் வந்து இவருக்காக ஒரு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு கண்டென்ட்டை நான் எடுத்துகிட்டு வரேன். எப்படி இவர் எழுத ஆரம்பித்த பீரியடில் தான் வந்து தாமரை அப்படின்ற ஒரு பெண் எழுத்தாளர், அவங்களும் லிரிசிஸ்ட்டு சூப்பராக எழுதுவாங்க. இவங்க ரெண்டு பேருடைய பாடலும் மாற்றி நம்ம வந்து கேட்டு பழகிய காலங்கள்லாம் உண்டு இல்லையா. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நா முத்துக்குமார், அதாவது அவர் வந்து ஆக்சுவலி நா முத்துக்குமார்ன்றது உண்மை பேர் வந்து நாகராஜன் முத்துக்குமார், அதுதான் அவருடைய பெயர். அதை வந்து நா முத்துக்குமார் அப்படின்ட்டு சினிமாவுக்காக வச்ச பேர் இப்போ பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. இவர் வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு போயட், லிரிசிஸ்ட்னு சொல்கிறத விட ஒரு போயட். இவர் வந்து எழுதிய கவிதைகள் புத்தகம் வந்து தொகுப்புகள் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இன்னமும் வந்து யாராவது யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும், லவ்வருக்கு கிஃப்ட் கொடுக்கணும், மனைவிக்கு கிஃப்ட் கொடுக்கணும், ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும்னா கூட நா முத்துக்குமார் கவிதைகளை வந்து கிஃப்டாக கொடுத்தா நீங்கள் வந்து ஒர்த் கிஃப்ட்ன்னு சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக எல்லாருமே படிப்பாங்க, ஈஸி படிக்கிறதுக்கு. படித்த ஒவ்வொரு கவிதைக்கும் வந்து நான் வந்து பர்சனலாக நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, நா முத்துக்குமார் கவிதைகளை நீங்கள் படித்ததுக்கப்புறம் ஒரு கவிதையை படிச்சுட்டு உடனே அடுத்த கவிதைக்கு போகவே முடியாது. ஒரு கவிதையை படித்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அந்த கவிதையை மைண்டில் ஓடிட்டுருக்கோம், ஆசைப்படும், ஒரு உள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் தான் ஒரு அடுத்த கவிதைக்கே நீங்கள் போக முடியும். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாவது நீங்கள் மௌனமாக உட்காந்துருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து நா முத்துக்குமாருடைய கவிதை தொகுப்புகள் புத்தகத்தை வாங்கலை அப்படின்னா, ஜஸ்ட் நான் சொல்கிறேன், ரொம்ப இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டு புக்ஸ் அதெல்லாம் இந்தியாவிலலாம் வந்து 100 ரூபாய், இப்போ இங்கே 2 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கிடைக்கிறது. யாராவது இந்தியாவிலேருந்து வராங்க, ஸ்ரீலங்காலேருந்து வராங்க அப்படின்னா வெறும் 100 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்குலாம் நா முத்துக்குமாரோடைய புத்தகங்கள் இருக்குது, கவிதை தொகுப்புகள் இருக்குது, படித்து பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நா முத்துக்குமாருடைய கவிதைகளை 1-2 டெய்லி ஒரு 2 கவிதை படித்தாலே அந்த நாள் முழுக்க வந்து அந்த கவிதையை ஆசை போட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட கவிதைகளை எழுதக்கூடிய ஒருத்தர். ஸோ அவருக்கு இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரிபியூட் கொடுக்கறதுல எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இவர் வந்து கஷ்டமான சூழ்நிலையிலும் வீட்டில் நிறைய கஷ்டம் போல், ஆனாலுமே வந்து இவரோட கவிதைகளில் ரொம்ப வழி தெரியாது. ஆனால் வழி தெரிகிற மாதிரி எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். முடிஞ்சே போச்சு, மனுஷன் வந்து அத்தனை பேரையும் அளவிக்கிற மாதிரி எழுதிடுவார். அந்த மாதிரி ஒரு லிரிக் ரைட்டர் இவர் வந்து எழுதிய பாடல்களில் வந்து எனக்கு மிகவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு உங்களுக்காக இப்போ ஒழிக்க போகுது. நாமத்துக்குமாருடைய பாடல்களை உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமாங்கிறது எனக்கு வந்து சொல்லுங்கள் நீங்கள் லேட்டர்.
1: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
2: அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இப்ப ஆர்ஜே ராஜன் கதை நேரம். அதுக்கு முன்னாடி நா முத்துக்குமாருடைய கவிதை தொகுப்புல தொகுப்புல கியூட்டான கவிதைகள் நிறைய டக்கு டக்கு டக்குன்னு எழுதுவாரு. இவர் எழுதுனதுல வந்து சொந்த காலில் நிற்கும் போதுதான் தெரிகிறது நம்மை இத்தனை நாள் சுமந்தவர்க்கு எப்படி வலித்திருக்கும் என்று அப்படின்னு அப்பா அப்படின்ற ஒரு கவிதையை வந்து எழுதியிருப்பார். நிறைய சின்ன சின்ன இது நான் சொல்கிறதுலாம் சாம்பிள். ஒரு நான் ஒரு தடவை மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபுல் நா முத்துக்குமாருடைய கவிதை தொகுப்புகளை மட்டுமே கொண்டு வந்து உங்களுக்கு படித்து காட்டலான்னு இருக்கேன். இன்றைக்கி கதையை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ டைரெக்டாக கதைக்கு போவோம். கதை வேறு யார், நம்ம தமிழ் சினிமா கவிதைகளுடைய சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லப்படுற ஒரே ஆள் தான். ஜெயகாந்தனுடைய கதைகள் தான் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து ஹைலைட்டாக வந்து சொல்கிற கதைகள். எனக்கு பர்சனலாக நிறைய ஜெயகாந்தன் கதைகள் பிடிக்கும். இன்ஃபேக்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து நிறைய திரைப்படங்களாகட்டும் கதைகளாகட்டும் இப்படி தான் எழுதணும் இப்படி தான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு பல டைரக்டர்ஸ்லேருந்து பல எழுத்தாளர்களை உருவாக்கின ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரைட்டர் வந்து ஜெயகாந்தன். அவர் வந்து எழுதிய ஒரு கதை தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்கில் எழுதப்பட்ட கதை. ஆனால் இந்த கதை எப்போ எழுதுனது, 1964 எழுதியிருக்காங்க. 1964 இவர் இந்த கதை எழுதியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த கதையை வந்து நான் படித்தப்ப வந்து 2007 அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கதையை படித்தப்ப இந்த கதை ஃபஸ்ட்டு படிக்கிறேன். அப்போ வந்து 2007 படிக்கிறேன். எனக்கு வந்து அந்த கதையை படித்து முடித்ததுக்கப்புறம் 1964 ஒருத்தர் வந்து எப்படி இப்படி யோசித்து எழுதினார் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியத்துக்கு உரிய விஷயமாக இருந்தது. இப்போ நீங்கள் இந்த கதையை முதல் முறை கேட்குற ஆளாக இருந்தால் உங்களுக்கும் அதே ஆச்சரியம்தான் வரும். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். கதையில் நிறைய சீன்ஸ் இருக்குது. வழக்கம் போல் இது வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வெர்ஷனில் தான் உங்களுக்காக நான் கதையை கொண்டு வந்திருக்கேன். ஒரு கதையை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளார வந்து அந்த கதையுடைய கதாபாத்திரங்களுடைய முகம் வரும், அந்த சுச்சுவேஷன் வரும், அதுக்கான மியூசிக் வரும், எல்லாமே வரும். நீங்கள் மனசில் அப்படியே கதையை பிக்சர் மாதிரி ஓட்ட போகிறீங்க. ஸோ தயாராருங்க. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆர்ஜே ராஜன் கதை நேரம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆர்ச்சி ராஜன் கதை நேரம். இன்னைக்கு ஒரு அழகான தாம்பத்திய வாழ்க்கைய கதையாக எழுதிய ஜெயகாந்தனுடைய கதை தான் கேட்க போகிறீங்க. கதையில் முக்கியமான கதாபாத்திரம் யார் அப்படின்னா, நம்ம கதையின் நாயகன், ஆக்சுவலி எ ஹீரோ. ஏன்னா இந்த கதையில் ஹீரோவும் இவர் தான், இவர் கதாபாத்திரமும் வந்து ஹீரோவாக சித்தரிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம். நம்ம ஹீரோ சீதாராமன் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று தன்னுடைய அழகான அடர்த்தியான கூந்தலை வந்து சீவிட்டிருக்காரு. சீதாராமன் தான் இந்த கதையுடைய முக்கியமான கதாபாத்திரம். சீதாராமனுக்கு 47 வயதாகுது. ஆனால் ஆள் பார்க்க சுமார் 28 வயசு பையன் மாதிரி ஃபிட்டாக, எம்ஜிஆர் மாதிரி கலராக, நிறைய கருகருன்னு முன் நெற்றியில் வந்து சுருண்டு விழக்கூடிய ஒரு ஸ்டைலான ஒரு ஹேர் ஸ்டைலோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள். 1960களிலேயே வந்து எல்லாரும் வேட்டி கட்டிட்டு ஆஃபீஸுக்கு போகிறப்ப கால் சட்டை போட்டுட்டு சைக்கிளில் போகும்போது அப்படியே அங்கே இருக்கிற அத்தனை பேரும் திரும்பி பார்த்து யாரா இந்த ஹீரோ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஒரு சினிமா நடிக்கிற பழைய மெல்லிய மீசையை ஒன்று வச்சுட்டு முடியை கோதி விட்டுக்கிட்டு சட்டை பட்டனில் மேலில் இருக்கிற ஒரு பட்டனை கழட்டி விட்டுட்டு கால் சட்டையை போட்டுட்டு போகிற ஒரு ஆள். எல்லாரும் வந்து அவருடைய ஆஃபீஸில் செருப்பு போட்டுட்டு தான் வருவாங்க. ஆனால் பூட்ஸ் காலில் டக்கு டக்கு டக்குன்னு காலையில் நடந்து வர்ற ஒரே ஆள் வந்து சீதாராமன் தான். இத்தனைக்கும் அவர் வந்து அந்த கம்பெனியில் வெறும் அசிஸ்டன்ட் மேனேஜராக தான் இருக்கார். ஆனால் கடையோடைய அந்த கம்பெனியுடைய ஓனரை விட சிறப்பாக ஹேண்ட்ஸமாக ஸ்டைலாக வரக்கூடிய ஒரு ஆள் சீதாராமன். சீதாராமனுக்கு வாழ்க்கையில் வந்து கடவுள் வந்து அழகை மட்டுமே வந்து வரமாக கொடுக்கல, இன்னொரு மிகப்பெரிய ஒரு வரத்தோடு தான் அவர் வந்திருக்காரு. அது யார் அப்படின்னா மதுரம், தன்னுடைய மனைவி மதுரம். அந்த ஏரியாவிலேயே வந்து எல்லாரும் பார்த்து வியந்த ஹேண்ட்ஸமான சீதாராமனை ஓரக்கண்ணால் சைட் அடித்ததில் மதுரமும் ஒரு பொண்ணு. எல்லாருக்கும் ஆச்சரியம், மதுரத்துடைய கூட படித்த அத்தனை பொண்ணுங்க, தெருவில் இருக்கிறவங்க, ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆச்சரியம், என்னென்னா என்னடி சீதாராமனை தான் கல்யாணம் பண்ண போறியா அப்படின்னு. ஏன்னா அத்தனை பெண்களும் பார்த்து ஏங்கிய ஒரு ஆண் அழகன் தன்னுடைய கணவன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய கர்வம் உண்டு மதுரத்துக்கு. எந்நேரமும் கணவனை பார்த்து ரசிப்பாங்க. யூஸ்வலாக எல்லாருடைய தம்பதியினர்லேயும் வந்து ஆண்கள் தானே பெண்களை பார்த்து பார்த்து அணுவணுவாக ரசிப்பாங்க. பொட்டு எப்படி வச்சுருக்கா, பூ வச்சு எப்படி வச்சுருக்கா, என்ன புடவை கட்டியிருக்கா, எவ்வளோ வடிவமாக இருக்கா, எவ்வளோ நளினத்தோடு இருக்கான்னு சொல்லி ஆண்கள் தான் பெண்களை பொதுவாக பார்த்து சைட் அடிப்பாங்க இல்லையா. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே ஆப்போசிட். மதுரம் என்ன புடவை கட்டுறாங்க, என்ன பொட்டு வைக்கிறாங்க, எந்த நிறத்தில் ப்ளவுஸ் அணிகிறாங்க, இது எதுவுமே வந்து கண்டுக்காத ஒரு ஆள் சீதாராமன். ஆனால் சீதாராமனுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கூர்ந்து கவனித்து எந்நேரமும் கண்கள் வந்து சீதாராமனை விட்டு நகராத ஒரு பெண்மணின்னா மதுரம் தான். சீதாராமனுக்கு நிறைய அழகான வரன்கள் வந்தாலும் மதுரத்தை அவர் கட்டினதுக்கான முக்கியமான காரணம் வந்து என்னென்னா, கல்யாணத்துக்கு வரதட்சணையாக ஒரு வீடையும், அந்த வீடு சாதாரண வீடு இல்லை, நல்ல பெரிய வீடு, அந்த ஏரியாவிலே கொஞ்சம் நல்ல பெரிய வீடையும் வந்து சேர்ந்து மகளுடைய பேரில் எழுதி அந்த மகள் ஒரு வீடோடு, அது மட்டும் இல்லாமல் ஒரு புத்தம் புதிய சைக்கிளும் வந்து வாங்கி கொடுக்குறதா மாமனார் சத்தியம் பொண்ணு மாமனார் சொன்ன உடனே வந்து இவரும் சரின்னுட்டார். யாருடா இவரை வந்து கட்டப்போகிற அந்த அதிர்ஷ்டசாலின்னு ஊருக்குள்ளே பேச்சிகிட்டு இருக்கிறப்ப மதுரம் வந்து சேர்ந்தது. இறைவன் மதுரத்துக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு மதுரம் நினச்சிட்ருக்காங்க. மதுரம் வந்து கணவருக்காக பார்த்து பார்த்து வேலை செய்கிற ஒரு ஆள். காலையில் கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு
ஒரு வெள்ளி டம்ளரில் நுரை மிதக்க மிதக்க ஒரு ஃபில்டர் காஃபி வந்து சேரும். சும்மாலாம் மதுரம் வந்து கணவர் எழுப்ப மாட்டாங்க. என்னங்கன்னு மூணு தடவை கூப்பிட்டு காலம் மெல்ல வருடி பொறுமையாக தன்னுடைய விடியல் வந்து இன்பமாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு ஆள். எந்திரிச்ச உடனே இந்தாங்க காப்பின்னு உடனே வந்து மூஞ்சி முன்னாடி கொண்டு வந்து நீட்டாமல் ஒரு நிமிடம் அந்த தூக்கம் கலையிற அந்த அழகை பார்த்து ரசிச்சுட்டு மறுபடியும் தன்னுடைய கணவரை 47 வயசு ஆனாலும் எவ்வளவு ஹேண்ட்ஸமாக இருக்கிற அந்த கணவனோட அழகை பார்த்து ரசிச்சுட்டு கண் திறந்ததுக்கப்புறம் முதல்ல இவர் முகத்தில் தான் முழிக்கணுன்றதுக்காக மதுரம் வந்து புன்னகையோட கண்ணை திறந்த உடனே கணவரை பார்ப்பாங்க. கணவர் கண்ணை திறந்தோன்னு என்ன கேட்பார், காஃபி ரெடியா? அவ்வளோதான் முதல்ல கேட்குற கேள்வி. வாசனை வரலையா அப்படின்னு மதுரம் கேட்பாங்க. திரும்பி பார்ப்பார், காஃபி எடுப்பார், குடிப்பார். இதுதான் அவருடைய காலை ருட்டின். கிளம்புறதுக்கு முன்னாடி அருமையாக மல்லிப்பூ மாதிரி 4 இட்லி, அவருக்கு பிடித்த 2 வகை சட்னியும் ஒரு சாம்பாரும் தயாராக இருக்கும். ஊட்டி விட்டுறவா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவரே சாப்பிட்ருவார். ஆனால் மதுரத்துக்கு என்னமோ கணவனுக்கு ஊட்டி வர்றது ரொம்ப பிடிக்கும். மதுரம் வந்து கணவனுடைய சட்டையை துவைக்கும் பொழுது நனைஞ்சு போய் பாக்கெட்லேருந்து ஒரு சிகரெட் ஒன்று கிடக்கும். ஆனால் கொஞ்சம் கூட மதுரம் கோவப்படவே மாட்டாங்க. அந்த முகத்தில் ஒரு சின்ன புன்னகையோட, என்னதான் இருந்தாலும் நம்மால் சிகரெட் அடிக்கிறது ஒரு ஸ்டைல் தான் அப்படின்னு சொல்லி அந்த சிகரெட்டை எடுத்து வச்சுட்டு துணியை துவைக்கிறாள். எங்கே நேற்று கொடுத்த கர்ச்சீஃபை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே லைட்டாக அசடு வழியை சிரித்து சீதாராமன் வந்து மறந்துட்டேன் அப்படின்னு. இவர் வந்து இவங்க மிரட்டுறதே வந்து ஒரு செல்ல மிரட்டல் தான். எந்த விதத்துக்கும் வந்து கோவப்படவே மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் கணவரை. சரி, இப்போ மறுபடியும் முதல் சீனுக்கு வருவோம். கண்ணாடிகளுக்கு முன்னாடின்னு தலை சீவிட்டுருக்காரு நம்ம சீதாராமன். ரொம்ப ஸ்டைலாக தலையை சீவிட்டு வெள்ளை கலரில் அருமையாக ஒரு சட்டையும் காக்கி கலரில் ஒரு திக்கு ப்ரௌன் டார்க் காக்கி கலரில் ஒரு பேண்ட்டையும் போட்டுட்டு இந்த பேண்ட்டுக்கு வந்து செருப்பு போட்டால் ஷூ போட்டால் பூட்ஸ் போட்டால் நல்லா இருக்காது, அதனால் என்கிட்ட நல்ல லெதர் செருப்பு இருக்குது ப்ரௌன் கலரில், இன்றைக்கி லெதர் செருப்பை தான் நம்ம போட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டே தலை சீவிட்டுருக்காரு. மதுரம் கணவரை பார்க்குறாங்க, வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க, தலை சீவிற அழகை பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க, சிரிக்கிறாங்க. என்னங்க இன்றைக்கி 2 பின் வீட்டு வாடகை வந்துருச்சு, நான் வாங்கிட்டேன், இப்போல்லாம் கராராக இருக்கேன், கரெக்டாக கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்றாங்க. ஏன்னா மதுரத்துக்கு அவங்க அப்பா எழுதி வச்ச அந்த வீடு வெறும் வீடாக மட்டுமே வரலை, பின் போர்ஷனை வந்து தனியாக இன்னொரு பின் போர்ஷனை ரெடி பண்ணி அதை வாடகை விட்டு அந்த வாடகையும் சேர்ந்து தான் இவங்களுக்கு மதுரத்துக்கு குடும்ப செலவுக்கு பயன்படுது. ஏன்னா சீதாராமன் சரியான செலவாளி, மனசுக்கு டக்குன்னு ஏதாவது பிடிச்சா அதை வாங்கிடுவார். ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் மாதிரி இருக்க மாட்டார். விலை உயர்ந்த வாட்சு, விலை உயர்ந்த சட்டை, விலை உயர்ந்த ஆபரணங்கள், அவர் பயன்படுத்துகிற பர்ஃப்யூமு, பவுடரு, காஸ்மெட்டிக்ஸு எல்லாமே மிகவும் விலை உயர்ந்தது. அந்த இடத்துல நின்று மதுரம் வந்து அப்படியே நறுமணத்தோடு தன்னுடைய கணவரை பார்க்குறாங்க. அவ்வளோ வாசனை திரவியங்கள், அந்த வாசனை எல்லாம் கலந்து ஒரு அருமையான ஒரு வாசனை வருது. தன் கணவருடைய அந்த வாசனை அதை நல்லா நுகர்ந்துட்டு கணவர் ரசிச்சுட்டு, என்னங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க, என்ன இது எப்போ பார்த்தாலும் இதே கேள்வியே, வழக்கம் போல தான் அப்படின்னு தலையை சீவிட்டே இருக்கார். சீவிட்டே வந்து இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு ஆசை, அடுத்த வாரம் வந்து தங்கச்சி பொண்ணுக்கு பெரிய மனுஷன் ஆகிட்டதுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, ஒரே ஒரு ப்ளவுஸு வாங்கி தைக்க கொடுக்கணும், அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்ட்டு சிரித்த உடனே தலை சீவிட்டு நிறுத்திட்டு அந்த சீப்பை வச்சுட்டு ரெண்டு கையை தோல் மேலே அப்படியே மதுரம் கையில் வச்சு என்ன சொன்னேன் அப்படின்ன உடனே அப்படியே சர்ன்னு கறங்கி போயிட்டாங்க.
கணவர் இப்படி பக்கத்தில் வந்து தோல் மேலே கை வச்சோடனே ஒரே ரொமான்டிக் மூடு தான். என்ன நான் பேசுகிற எதுவுமே கவனிக்கலையா, என்ன ஆஃபீஸில் நாடக ஒத்திகையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஏன் கேட்டாங்க, ஏன்னா இவர் வந்து ரியல் லைஃப்பில் மட்டும் ஹீரோ இல்லை, தன்னுடைய மனைவி மதுரத்துக்கு மட்டும் ஹீரோ இல்லை, ஆஃபீஸ்லேயும் இவர் ஹீரோ தான். ஏன்னா ஆஃபீஸில் நடக்கிற ரெக்ரியேஷன் கிளப்புடைய நாடகத்தில் எல்லா வருடமும் இவர் தான் வந்து ஹீரோவாக வந்து நடிப்பார். அது மட்டும் இல்லை, இவர் ஹீரோவாக நடிக்கிறதுனாலேயே வந்து அங்கே ஆஃபீஸில் இருக்கிற சில கூட சக தொழிலாளர்கள் எல்லாமே இவரை வந்து சீதாராமன் அப்படின்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க, ஹீரோ அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. என்ன ஹீரோ சார், எப்படி இருக்கீங்க, என்ன ஹீரோ சார், சாப்பிட்டீங்களா, என்ன ஹீரோ சார், இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இவருக்கு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா இவர் நாடகத்துக்கு ஒத்திகை பார்க்குறது, எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து மேடை நாடகங்கள் நடிக்கிறது, இதுதான் இவருக்கு இருக்கிற மிகப்பெரிய பொழுதுபோக்கு. அதனால் இவர் பேசுகிறது கவனிக்கலன்னு உடனே மதுரம் வந்து, என்ன நாடக ஒத்திகையா, நான் பேச எதுவுமே காதலை விழலையா அப்படின்னாங்க. இல்லை இல்லை சொல்லு என்ன வேணும்னு, ப்ளவுஸ் தைக்கணும், காசு வேணும், அப்படியா, எவ்வளோதான் உனக்கு பைசா வந்தாலும் என் கிட்ட கேட்டு வாங்குறதுல என்ன ஒரு சந்தோஷம்னு தெரில, இந்தா அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிற பையை எடுத்து ஆஃபீஸ் பையிலிருந்து ஒரு 50 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. மாத செலவுக்கு இந்த மாதம் இந்தா அப்படின்னு சொல்லி, வெறும் 50 ரூபா தானா, இதை வச்சுட்டு என்ன பண்ண அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க மதுரம். ஆனால் பக்கத்தில் வந்து காது பக்கத்தில், போதுமா வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு உடனே, அந்த 50 ரூபாலாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வறந்துடுச்சு, ஐயோ போதும் அப்படின்னு சொல்லி காதல் வசப்பட்டு இந்நேரமும் கணவனுடைய ஸ்பரிசத்தில் அப்படியே குளிர் காயிற ஒரு ஃபீலில் வந்து அவங்க இருக்காங்க. இவ்வளோ அன்பாக இவ்வளோ காலையில் பேச மாட்டாரே, தோல் மேலாம் கையை போட மாட்டாரே, என்ன ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு, ஒருவேளை கொடுத்த 50 ரூபாயை திருப்பி வாங்கிடுவாரோ அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டில் ஒரு யோசனையும் வருது. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ன உடனே, என்னங்க நீங்கள் முன்ன இருந்த மாதிரி இல்லை, ரொம்ப மெலிஞ்சிட்டிங்க, நான் என்ன பண்ணுறேன், இந்த சாப்பாடு நேரத்தில் வந்து சாப்பாட்டை கொண்டு வந்து ஆஃபீஸ்லேயும் கொடுக்கறதுக்கு ஒரு பையனை ஏற்பாடு பண்ணிடுறேன், ஏன்னா நீங்கள் வந்து வீட்டு சாப்பாடை சாப்பிட்டா தான் வந்து சாப்பிட்ட வரைக்கும் நல்லா இருந்தீங்க, எப்போ வெளியில் சாப்பிட ஆரம்பிச்சிங்களோ அப்போருந்து மெலிஞ்சிட்டிங்க, நீங்கள் தயவுசெய்து லஞ்சு வந்து ஹோட்டலில் சாப்பிடாதீங்க அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் ஏன் இதே சொல்லிகிட்டு இருக்கேன், இப்போ என்ன உனக்கு, நீ கொண்டு வரதான் நான் சாப்பிடணுமா, சரி நீ கொடுத்து அனுப்பு, லஞ்சுக்கும் நான் வந்து நீ என்ன கன்றாவை சமைக்கிறோ அதையே சாப்பிட்டு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு வேக வேகமாக வந்து போயிடுறாரு தன்னுடைய செருப்பை மாட்டிட்டு சைக்கிள் எடுத்துக்க. சைக்கிள் எடுத்தவர் என்ன யோசிச்சாருன்னு தெரில, டக்குன்னு மறுபடியும் சைக்கிள் நிறுத்திட்டு மறுபடியும் உள்ளே வர்றார். வந்து மதுரம் வந்து லைட்டாக கண் கலங்கிட்டாங்க, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இன்னசென்ட் பொண்ணு தானே, கண்ணை துடைச்சிட்டு ஏய் கோச்சிட்டியா, மன்னிச்சிரு, நான் வேறு எதுவும் யோசனையில் இருந்தேன், கத்திட்டேன், சரி நீ சொல்கிற மாதிரியே ஒரு பையனை அனுப்பி சாப்பாடு கொடுத்து விடு, நான் இனிமேல் உன் கையாலே சாப்பிட்றேன் சந்தோஷமா அப்படின்னு. அந்த அழுகை திட்டல் எல்லாமே மறந்துடுது, எல்லாமே கரைஞ்சி அப்படியே மறுபடியும் புன்னகையோடு கணவருடைய தோளில் சாஞ்சிக்கிறாங்க. மதுரம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உங்கள் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஹாலில் இருக்கிற அந்த சேரில் உட்கார வைக்கிறாங்க, உட்கார வைக்கிறார், அன்பாக உட்கார வச்சுட்டு பக்கத்துலேயே ரொம்ப பக்கத்தில் நெருங்கி உட்கார்றாரு. எவ்வளோ நெருங்கி உட்கார்றாருன்னா அவருடைய சூடான மூச்சு காற்று தன்னுடைய காதில் படுது, அதனால் ஒரு சின்ன ஒரு கூசல் இருக்குது, கூசுது, என்னங்க காலையில் எனக்கு நிறைய வேலை இருக்குது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறத கேளு அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். உனக்கு ஞாபகம் இருக்கா கமலா? கமலாவா, யார்? அதான் போன வருஷம் என்னோடய நாடகத்தில் ஜோடியாக நடித்தாலே அந்த கதையோட ஹீரோயின், ஹீரோயினா அப்படின்ற கேட்குறாங்க. ஏன் இதை கேட்குறாங்கன்னா அந்த நாடகத்துக்கு மதுரமும் போயிருந்தாங்க, அங்கே வந்து கமலா நடிகையாக வந்து இந்த ட்ராமாவில் கூட நடித்த உடனே பார்த்தியா எப்படி என்னோடய ஹீரோயின் அப்படின்னே, ஹீரோயினா அப்படின்னு இதே கேள்வி அப்போ கேட்டப்ப சீதாராமன் சொல்லியிருக்காரு, சாச்சா இதுவரை நாடகத்தில் தான், ஆனால் என்னுடைய வாழ்க்கை ஹீரோயின் நீ தான் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ஒரு கட்டி தழுவி ஒரு நெற்றியில் ஒரு அழகான ஒரு முத்தத்தை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஒரு முத்தம் கிடைக்குமா இப்போ அப்படின்றதுனால ஹீரோயினா அப்படின்னு கேட்குறாங்க.
ஆமாம் கமலா உனக்கு தெரியுமே ஹீரோயின் அப்படின்னு அப்போ அந்த முத்தம் கிடைக்கல. இவங்களும் வந்து ஆ தெரியும் கமலா சொல்லுங்கள் என்னப்ப. இல்லை கமலா வந்து அப்பா அம்மா இல்லாத ஒரு பொண்ணு, ஆக்சுவலாக ஒரு அனாதை, அவளுக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. இன்னைக்கு சாயந்தரம் வந்து வீட்டுக்கு வருவாள். எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ பெரிய மனசுன்னு, எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ பெரிய மனசுன்னு. எல்லாருக்குமே எல்லா உதவியும் செய்வேன் இல்லையா, பெருந்தன்மையோட இந்த உதவி நீ வந்து செய்வேன்னு நான் நம்புகிறேன். என்ன உதவி? கமலாவே சொல்லுவாள், அவள் வருவா, அவகிட்ட பேசு, அவள் என்ன கேட்குறாளோ அதை நீ கண்டிப்பாக செய்யணும், பெருந்தன்மையோடு செய்யணும், சரியா அப்படின்ன உடனே நம்மளே இந்த பின்னாடி இருக்கிற ஒரு போர்ஷனை வச்சு தான், அந்த வாடகை வச்சு தான் சமாளிச்சிட்ருக்கோம், இவர் கொடுக்குற சம்பளம் நமக்கு குடும்பத்துக்கு பத்தலைன்னு எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த வருமானத்திற்கும் வேட்டு வச்சிட்டாரு நம்மாலே. நிறைய வாக்கு கொடுத்து ஹீரோவாகவே தன்னை நினச்சிட்டு இருந்தா எப்படி? சரி ஆகிறதாச்சு பார்ப்போம், இவர் ஆசையை ஏன் கெடுப்பானே அப்படின்னு. சரி வர சொல்லுங்கள், இப்போ நீங்கள் கிளம்புங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு கூச்சத்தோட அந்த மூச்சு காற்று கூசுறதை வந்து அப்படி அவரை லைட்டாக தட்டி விட்டுட்டு புடவையை எடுத்துட்டு

இவங்க வந்து டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே கணவரும் கூட சேர்ந்து எழுந்திரிக்கிறாரு. இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னமும் உனக்கு வெக்கம் விட்டு போகலையா அப்படி சிரிச்சுக்கிட்டே அவரும் வந்து கிளம்பிடுறாரு. இவங்களும் ரெகுலராக வேலை பார்க்க போயிடுறாங்க. கமலா வந்து வீட்டுக்காக துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது எல்லாமே இவங்க தான். வீட்டில் வேலைக்காரங்களே கிடையாது, ஏன்னா எல்லாத்தையுமே இவங்களே தன்னுடைய கணவனுக்காக பண்ணணுன்ற ஒரே ஆசை தான். முக்கியமாக இப்போ பார்த்தா ஷேவ் பண்ணி போட்ட அப்படியே நுரையோடு இருக்கிற அந்த ஷேவிங் ரேசர், அவர் அப்படி அப்படி அங்கங்கே கலட்டி போட்ட தன்னுடைய பனியன் லுங்கி, ஈரமாக இருக்கிற அந்த துண்டு, சாப்பிட்டு தட்டிலேயே கையை கழுவிட்டு அந்த தட்டை அப்படியே அந்த மேஜை மேலே, குடித்து வச்ச டீ கிளாஸ் ஒரு ஓரமாக காஞ்சிக்கிட்டு, அப்படி எல்லாமே அங்கங்கே இருக்குது. இது எதுவுமே சீதாராமன் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது எல்லாமே மதுரத்துடைய வேலை அப்படின்னு மதுரம் நம்புகிறாங்க. கணவர் போகிறாரு, எத்தா சம்பாதிக்கிறாரு, ஜம்முன்னு திரும்பி வர்றாரு. காலமைக்கு சாப்பாடு போட்டு நிம்மதியாக தூங்க வச்சு சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டியதான் என்னுடைய கடமைன்னு ஒரு ஆக்மார்க் பொண்டாட்டியாக இருக்கிறது தான் நம்ம அழகான மதுரம்.

0: காசு வேணுமெண்டு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லி கண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி கண்டு அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லி கண்டுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகை அடகு மாடம்.
3: நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டரியில் உங்களுடைய ஃபேவரட் நிகழ்ச்சி ஆர்ஜே ராஜன் கதை நேரம் தொடர்கிறது. வழக்கம் போல நம்மளுடைய ஹீரோ சீதாராமன் ஆபீஸுக்கு கிளம்பியாச்சு. சீதாராமனுக்கும் மதுரத்துக்கும் ரெண்டு அழகான பொண்ணுங்க. ஆனால் ரெண்டு பெண் குழந்தைங்களை பெற்ற அப்பா மாதிரியே அவர் நடந்துக்கிட்டதில்லை. ஒரு சினிமா ஹீரோ மாதிரியே தன்னை நினச்சிட்ருக்காரு. பசங்க என்ன படிக்கிறாங்க, பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணுமே, பசங்களுக்கு செலவு இருக்குமே, இதெல்லாம் எதுவுமே அவர் கண்ணுக்கு தெரியாது. அவருக்கு ஒன்று பிடிச்சா அவர் அதை வாங்கிப்பார். குடும்ப செலவுக்கு தான் பின் வீட்டு வாடகை வருதே, அது மனைவி ஏதாவது சீட்டு கீட்டு போட்டு பார்த்துக்குவா, அவ்வளோதான். ஆனால் இந்த எந்த கஷ்டத்தையுமே வந்து காட்டாதது மதுரம். ஜெயகாந்தன் அழகாக ஒரு விஷயம் எழுதுகிறாரு. சீக்ரெட்னா என்ன, அதாவது ரகசியம்னா என்ன? ஒரு இரண்டு இதயங்களுக்கு தெரிஞ்சால் அது ரகசியம் இல்லை, ஒரு இதயத்துக்கு மட்டுமே தெரிஞ்சாதான் ரகசியம் அப்படின்றாரு. ஏன்னா இவ்வளவு பார்த்து பார்த்து ரசித்து தன்னுடைய கணவனுக்காக இவ்வளோ பண்ணுறது வந்து கொஞ்சம் கூட உணராதது தான் வந்து சீதாராமன். தெரிஞ்சிருந்தா இவ்வளோத்தையும் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது அங்கீகரிச்சிருப்பார் இல்லையா, நீ என்னை நீ இவ்வளோ நல்லா பார்த்துக்கிற அப்படின்னு. அது எதுவுமே அவர் ஒருபோதும் பண்ணதே கிடையாது. ஏன்னா அங்கீகரிப்பு அப்படிங்கிறது அவருடைய புத்தகத்திலே இல்லாத ஒரு விஷயம். ரெண்டு குழந்தைங்களையும் ரெடி பண்ணி அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஸ்கூலுக்கு அந்த குதிரை வண்டி வருது, ஸ்கூலுக்கு ஏறி பசங்க கிளம்பிட்டாங்க. எல்லா வேலையும் செஞ்சு முடித்து கணவருக்கு பிடித்த மாதிரி சமைச்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு 12 மணிக்காக வந்து போய் கண்ணாடி முன்னாடி தன்னுடைய முகத்தை பார்க்குறாங்க. நாள் முழுக்க வேலை செஞ்சு தன்னோட முகத்தை பார்க்கும்போது அவங்க நினைக்கிறலாம், சே நான் தான் கிளவி ஆயிட்டேன், ஆனால் எப்படி என் கணவர் இன்னமும் அப்படியே மார்க்கண்டையனாக இருக்காருன்னே தெரியலையே, நானும் அவருக்கு ஏற்ற மாதிரி மாறணும். முன்னெற்றி ஃபுல்லாக வந்து வெள்ள முடி வந்துருச்சு. என்ன பண்ணுறது, பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட எண்ணெய் ஏதாவது கிடைச்சா இந்த நரமுடியை போக்குறதுக்கு நல்ல எண்ணெயை தேய்ச்சி படியே சீவுனா அந்த நரமுடியெல்லாம் மறைஞ்சிரும். ஏதோ ஒரு மருந்து சொன்னாங்க, ஏதோ ஒரு இலையை தடவை சொல்லி அது என்னென்னு கேட்டு நரமுடியெல்லாம் போக்குற மாதிரி ஏதாவது ஒரு எண்ணெய் இருந்தால் தடவணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த நரைமுடியோடு இருக்கிற அந்த முடியை சீவிக்கிட்டு லைட்டாக மூஞ்சியை கழுவிட்டு மறுபடியும் வந்து ஒரு பொட்டை வச்சுக்கிறாங்க. ஏன்னா காலையில் எவ்வளோ தான் அழைச்சல் இருந்தாலும் தன்னை அழகாக காட்டிக்கிட்டால் தானே கணவருக்கு பிடிக்குமென்ற ஒரு ஆசை. அதே மாதிரி பொட்டு வச்சுட்டு வெளியில் வராங்க. வாசலில் யாரோ கதவை தட்டுற சத்தம். யாராக இருக்கும், சீதாராமன் தான் சொல்லிட்டு தானே போனார், கமலா தான் அப்படின்ற மாதிரியே மனசில் நினச்சிக்கிட்டு போய் கதவை திறக்கிறாங்க. போன வருடம் நாடகத்தில் பார்த்தத விட ரொம்ப அழகு கூடி தன்னுடைய வாசலில் தன்னுடைய பிறை போன்ற முகத்தை வச்சுட்டு நிற்கிறாங்க கமலா. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க கமலா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாங்க. வரேங்க்கா, நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து உக்காடுறாங்க. உக்காந்த உடனே இந்தாங்கக்கா சாக்லேட்டு கேக்கு அதெல்லாம் ஒரு பையில் வாங்கிட்டு வந்து இதை கொடுக்குறாங்க. அப்போ மதுரம் யோசிக்கிறாங்க, இவளே கடன் வாங்க வந்திருக்கா, இவளே வந்து ஒருவேளை பின் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறது கூட வந்து வர வாய்ப்பு இருக்கலாம், எதுக்கு இவ்வளோ விலை உயர்ந்த சாக்லேட் தின்பண்டங்கள்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, இதெல்லாம் எதுக்குமா அப்படின்னு, இல்லைக்கா உங்களுக்கு இல்லைனாலும் பசங்க ஆசைப்படுவாங்கள்ல குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான், எங்கே ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு, ஆமாம் 4 மணிக்கு தான் வருவாங்க, நீ உட்காரமா என்ன சாப்பிட்றேன்னு, ஐயோ எனக்கு எதுவுமே வேண்டாம்க்கா, எனக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கமும் கிடையாது, எனக்கு தண்ணி மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு, இரு வரேன் அப்படின்ட்டு ஒரு செம்பில் தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. கொடுத்து கமலா தண்ணி குடிக்கிறப்ப உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எப்படி ஒரு பொற்கொல்லன் வந்து ஒரு நகையை வந்து உற்று பார்ப்பானோ, எப்படி ஒரு சிற்பி முழுசாக தானே செதுக்கிய சிலையை வந்து அணுவணுவாக பார்ப்பானோ, அந்த மாதிரி அந்த தண்ணி குடிக்கிற வேளையில் மதுரம் கமலாவை முழுசாக அளக்குறாங்க. தன்னுடைய முடி, கண், மூக்கு, வாய் அப்படின்னு சொல்லி பகுதி பகுதியாக பார்த்து அப்படியே வந்து கமலாவை ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணுறாங்க. பண்ணி தண்ணி குடித்த உடனே, அப்பா நல்ல வெயிலுக்கா அப்படின்ன உடனே

வந்து நல்ல படிப்பு முடித்தேன், டைப்ரைட்டிங் கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் கிளார்க் வேலை கற்றுக்கிட்டேன். எனக்கு காலை நேரங்களில் கிளார்க் வேலையும் பண்ண தெரியும், அதுக்கப்புறம் டைப்பிங் வேலையும் பண்ண தெரியும். இப்போ ஓரளவு சொந்த காலம் நிற்கிறேன், அதனால் வந்து நான் எங்கள் மாமா வீட்டை விட்டு வந்துட்டேன். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஆள் இல்லைன்றதில் எனக்கு பெரிய கவலையே கிடையாது. ஆனால் எனக்காக அப்படின்னு சொல்லி வருத்தப்படவோ, நான் நல்லா இருக்கணான்னு கேட்கவோ, சாப்பிட்டியான்னு கேட்கவோ ஒரு ஆள் கிடையாது அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கிற வருத்தம். ஏம்மா நீ தான் நல்லா இருக்கிய பார்க்குறதுக்கு, கை நிறைய சம்பாதிக்கிற, ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு செட்டில் ஆயிடலாம்ல அப்படின்னு. இந்த சமுதாயம் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்குமான்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஒன்று வரதட்சணை கேட்பாங்க, அனாதையாக இருந்தால் எந்த குலம் என்ன கோத்திரம்னு தெரியாது. விடுங்கக்கா, என்ன மாதிரி ஆட்கள்லாம் இந்த ஊரில் வந்து வெறும் பட்டாம்பூச்சிகள் மாதிரி தான். பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்பயுமே பட்டாம்பூச்சியை வீட்டில் வச்சு வளர்க்க முடியுமா? கிடையாது. அது ஒரு நாள் பட்டுப்புடவையாக மாறும், திருப்பி அது வந்து ஒரு நாள் வந்து வேறு ஒரு வடிவம் எடுத்து போகும். எனக்கெல்லாம் நிரந்தரமாக இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி முன்னாடி விரக்தியாக பேசுகிறாங்க. ஏம்மா எவ்வளோ கவலையாக இருக்க பேசுகிற, கவலைப்படாத. அதான் இப்போ நீ என்கிட்ட வந்துட்டல, என்ன நீ அக்காவாக நினச்சிக்கோ, நாங்களும் அவன் சொந்தம் தானே அப்படின்னு உடனே அப்படியே பார்க்குறாங்க. ஆ, நான் மனசில் நினச்சதை இவ்வளோ எளிதாக நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சே பார்க்கல. இனிமே உங்களை தான் நான் சொந்தம்னு சொல்லிக்க போகிறேன், உங்களை நான் அக்கானு கூப்பிடலாம் இல்லையா அப்படின்னு. அது வரைக்கும் நார்மலாக இருந்த மதுரம், அதான் சொல்லிட்டேனேம்மா, நீ என்ன சொல்ல வர அப்படின்ன உடனே, உனக்கு ஏதாவது உதவி வேணும்னு என்ன தைரியமாக கேளு, அவரும் சொல்லிட்டு போயிருக்காரு கண்டிப்பாக உதவி கேட்டு வருவா, நீ கேட்குறத செய்யணும்னு. உனக்காக இல்லைனாலும் அவருக்காக நான் கண்டிப்பாக செய்வேன். அவர் கேட்ட எதையுமே நான் இல்லைன்னு சொன்னதில்லை, அவர் பேச்சுக்கு மறுபேச்சும் இல்லை. பயம்லாம் கிடையாது, அவர்னா எனக்கு ஒரு கொள்ளை இஷ்டம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு இவங்களே சொல்கிறாங்க, பின் போர்ஷனில் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தங்க குடி வந்தாங்க, இப்போ உடனே அவங்கள வந்து அனுப்பணும்னா கொஞ்சம் கஷ்டம், 1 மாதமாவது அவகாசம் கொடுக்கணும், அது எப்படி அவங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு. அக்கா நீங்கள் இன்னும் நான் சொல்ல வர்றதை புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா புரியல அப்படின்னோடனே மறுபடியும் அழுகிறாங்க, கண் செவக்குது, கன்னங்கள் வந்து அப்படியே மிக சிவப்பாக சிவந்து, கண்களும் பயங்கரமாக சிவந்து அப்படியே இவங்களை பார்க்குறாங்க. அக்கா நான் உங்ககிட்ட வாழ்க்கை பிச்சை கேட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அப்படியே ஒரு மௌனம், அப்படியே கமலாவும் மதுரம் பார்க்குறாங்க, எந்த வார்த்தையுமே பேசலை. கமலா பேச ஆரம்பிக்கிறாங்க, யாருமே கண்டுக்காம வேற மாதிரியாக இந்த பார்த்த இந்த சமுதாயத்தில், நான் நல்லா இருக்கணா, சாப்பிட்டனா, பத்திரமா இருக்கணா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் என் மேலே அக்கறையோடு என்னை பார்க்குறது மிஸ்டர் சீதாராமன் மட்டும்தான் அப்படின்னு சொன்ன உடனே மதுரத்துக்கு நல்ல சௌகரியமாக சோஃபாவில் உட்காந்துருந்த அவங்க நிமிந்து சோஃபாவுடைய நுனிக்கு வந்து உட்காடுறாங்க. இல்லை புரியல அப்படின்னு, அக்கா நீங்களே சொல்லிட்டீங்க உங்களை நான் அக்கான்னு கூப்பிடலான்னு, இனிமேல் அப்படி தான் கூப்பிட போகிறேன். எனக்குன்னு யாருமே இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு இப்போ ஒரு குடும்பம் கிடச்சிருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னம்மா சொல்கிற, நீ என்ன சொல்கிற? அக்கா உங்கள் 2 குழந்தைங்க மட்டுமே உங்கள் குழந்தைங்க கிடையாது, இனிமே என் வயிற்றில் வளர்கிற குழந்தையும் உங்களுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த மரமண்டைக்கு உரைக்குது, வெகுளியாக இருந்த மதுரம் ஒரு நிமிஷம் அப்படியே உட்காடுறாங்க. ஒரு கூரான கத்தி எடுத்து

0: இதயத்திலேயே அப்படியே சரக்குன்னு குத்துன மாதிரி ஒரு வலி வலிக்குது. ஓ, இவ வந்திருக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற பின் போர்ஷனை கேட்டில்ல, என் வாழ்க்கையவே கேட்டு தான் வந்திருக்கா அப்படின்னு புரியுது. என்னம்மா சொல்கிற, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க, கதறாங்க. ஐயோ, என்ன நீ சொல்கிற, என்னால் நம்பவே முடியலையே, என்ன சொல்கிற, எல்லாமே ஏமாத்து வேலையா, எல்லாமே ஏமாத்திட்டாங்களா, எனக்கு என்ன சொல்கிறே தெரியலையே, அம்மா அம்மான்னு எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய வயிற்று வலியில் ஒரு நோயாளி எப்படி துடிப்பானோன்னு சொல்லி அதே மாதிரி தன்னுடைய அடி வயிற்றை பிடிச்சிட்டு கதறி கதறி அழுகுறாங்க. அம்மா அம்மானு கத்திட்டு அழுகுறாங்க. அப்படியே ஒரு 20 நிமிஷம் வயிறு அடி வயிறை அழுத்தி பிடிச்சிட்டு அவ்வளோ வலி தாங்க முடியாத மாதிரி அழுகிறாங்க. கமலாவும் அழுகிறா, அக்கா அழாதீங்க அக்கா அக்கா அப்படின்ட்டு. அப்படி 20 நிமிஷம் அழுதுகிட்டே இருக்காங்க. கமலா வந்து யோசிக்கிறா, மதுரம் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனே ஊரைக்குட்டி என்னை அடித்து ஊர் மக்கள்கிட்ட நியாயத்தை கேட்டு விரட்டி விட்டு இல்லைன்னா வந்து நீ யாருமா வெளியில் போடி அப்படின்லாம் வந்து கோவப்படுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே படலை. அம்மா ஐயோன்னு வயிற்ற பிடிச்சிட்டு அழுகிறாங்க. அழுது முடிச்சுட்டு அழுதுகிட்டே ஓடி போய் ரூமுக்குள்ளார கதவை மூடிக்கிறாங்க. பின்னாடியே கமலா ஓடுறான், ஐயோ ஏதாவது விபரீதமாக அவசரப்பட்டு பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. தட்டுறா கதவை, அக்கா அக்கா கதவு திறங்க அக்கா அப்படின்னு. சத்தமே இல்லை. அழுதுகிட்டே போய் அதே கண்ணாடியை போய் நின்று தன்னுடைய முகத்தை பார்க்குறாங்க. மதுரம் வந்து வயதெல்லாம் ரொம்ப ஆகலை, 33 வயசு தான். ஆனால் கணவனை விட வயதான மாதிரி ஒரு தோற்றம் வந்துருச்சு. கண்கள்லாம் கருவளையம், கண்ணங்கள்லாம் சுருங்கி நரைமுடியோட ரொம்ப வயதான மாதிரி ஒரு தோற்றம். எதுக்காக நான் மட்டும் இப்படி இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எந்நேரமும் நம்பி இருந்த கணவனா தனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி இருந்திருக்கே மதுரம் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே வந்து அசிங்கமாக நினச்சிட்டு அந்த கண்ணாடியை பார்த்து காரி தூன்னு அந்த கண்ணாடியிலேயே தன்னுடைய முகத்திலேயே ஒரு வெறுப்போட ஒரு துப்பிடுறாங்க. துப்பிட்டு மறுபடியும் பெட்டில் உட்காந்து அழுகுறாங்க. வெளியிலேருந்து கமலா தட்டிக்கிட்டே இருக்கா. அரை மணி நேரம் அழுத மதுரம் கண்ணை துடைக்கிறாங்க, எந்திரிச்சு நிற்கிறாங்க, தலையை சீவுறாங்க, மறுபடியும் கண்ணாடியை பார்க்குறாங்க. அவங்க துப்புன எச்சியை தொடச்சிட்டு மறுபடியும் ஒரு புது பொட்டு எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு வந்து கதவை திறக்கிறாங்க. ரொம்ப அழுதுட்டு இருந்த அந்த முகம் தெளிவாக இருக்குது. கதவை திறந்த உடனே மதுரத்தை பார்த்த கமலாவுக்கு ஒரு ஆச்சரியம். அழுது கதறின அந்த முகமாக இது, தற்கொலை பண்ணிருப்பாங்களோன்னு நினச்ச அந்த முகமாக இது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. கண்களில் ஒரு தெளிவு. இத்தனை வருஷம் அவருக்காகவே வாழ்ந்த எனக்கு இதுதான் இந்த கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னா அதோ நான் ஒன்றுமே பண்ண முடியாது, உன் கூட தான் இருக்குன்னு அவர் ஆசைப்படுறாரு அப்படின்னா உன் கூடயே அவரை கூட்டிகிட்டு போயிரு, இது என் வீடு, இந்த வீட்டில் அவருக்கு இடம் கிடையாது, உனக்கும் இடம் கிடையாது, உனக்கு தான் உறவே இல்லைன்னு சொல்லி நான் அக்கான்னு கூப்பிட்டியே, உனக்கு தான் கல்யாணமே ஆக போதேம்மா, புது உறவு வருது, அது இல்லாமல் வயிற்றில் இருக்கிற இன்னொரு உறவும் கூட, நியாயமா இப்போ நான் தான் ஆனாத, இந்த ஹீரோயினுடைய கதை முடிஞ்சு போச்சு, இனிமே நாடகத்தில் மட்டும் இல்லை வாழ்க்கையிலையும் அவருக்கு நீ தான் ஹீரோயின், அவரை நம்பியே வெகுளியாக காதலை மட்டுமே கொடுத்த அவருக்கு அவர் எனக்கு கொடுத்த பரிசு இதுதான், ஏற்றுக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி முடியை கட்டிக்கிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அவர் பயன்படுத்திய தட்டு, அவருக்காக ஒரு வெள்ளித்தட்டு வாங்கி வச்சு அதில் தான் சாப்பாடு போடுவாங்க. போகிறப்ப இதை மட்டும் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிரு, இனிமே இந்த தட்டில் எங்கள் வீட்டு நாய் கூட சாப்பிடாது அப்படின்னு அந்த தட்டை விட்டு எறிகிறாங்க. அந்த தட்டை மட்டும் எடுத்துட்டு கமலா அப்படியே வீட்டிலேருந்து வெளில வராங்க. அந்த வீட்டு திண்ணையிலேயே உக்காந்துடுறாங்க. கமலா யோசிக்கிறா, நான் வந்து வந்ததுலேருந்து அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் தன்னுடைய கணவரை காதலிக்கிறேன்றது மட்டும்தான். நான் அவருடைய வாழ்க்கையவே பங்கு போட்டுட்டேன் அப்படின்றத கூட அவங்களுக்கு புரியல. இவ்வளோ வருஷம் இப்படிப்பட்ட ஒரு தங்கமான பொண்ணுக்கு தான் நம்ம இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண நினச்சோமா அப்படின்னு கமலா ரொம்ப ஃபீல் பண்ணுறா. என்னென்னலாம் இப்போ அந்த வீட்டில் நடந்தது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி பார்க்குறா கமலா. எந்த தப்பும் பண்ணாத, இதை பற்றி எந்த விஷயமும் தெரியாத இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை எப்படி வந்து இவர் ஏமாற்ற நினச்சார். சே, இதை கூட நானும் ஒத்து போயிருக்குன்னு நினைக்கிறப்ப எனக்கே இவ்வளோ கூச்சமாக இருக்கே. ஒரு பெண் ரெண்டு குழந்தைகளை பெற்று வளர்த்து ஒரு அழகான குடும்பத்தில் கணவருக்காகவே உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிற இப்படி ஒரு பெண்ணை நம்ம ஏமாத்திட்டோமோ அப்படின்னு ரொம்ப நினச்சி கமலா அந்த திண்ணையிலேயே உட்காந்து அமைதியாக அப்படியே விட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது? நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383,
4: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆர்ஜி ராஜின் கதை நேரம். மறுபடியும் கதைகள் கதைக்குள்ள போ. சீதாராமன் ஒரு பார்க்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கமலாவை வீட்டில் போய் பேசிட்டு நேராக இந்த பார்க்குக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி மனைவி கிட்ட பேசியிருப்பா? மதுரம் ஒரு வெகுளியான ஒன்றும் தெரியாத அப்ராணி. என்ன பண்ணியிருப்பா? அழுதுருப்பா. சரி, நம்ம போய் சமாதானப்படுத்திக்கலாம். ஆனால் கமலா ஏன் இவ்வளோ நேரமாயும் வரலை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஆஃபீஸ் டியூட்டி டைம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பார்க்கிலேருந்து தலையை ஸ்டைலாக சீவிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்தால் கதவு திறந்துருக்கு. மதுரம் அப்படின்னு கூப்பிடுறாரு. கிச்சனில் இருந்த மதுரம் குடுகுடுன்னு ஓடி போய் ரூமில் கதவு சாத்திக்கிறாங்க. மதுரம், ஏண்டா கோவமா என் மேலே? அழாதம்மா, நீ தான் ஏற்கனவே எப்பயுமே சொல்லுவியே, என் சந்தோஷம்தான் உன் சந்தோஷம், என் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு. என் சந்தோஷத்துக்காக இது நீ பண்ணக்கூடாதா? உனக்கு எந்த குறையும் வராது. எப்பயும் போலியே நீ தான் எனக்கு முதல்ல. உன்னை நான் எந்த குறையும் இல்லாமல் பார்த்துப்பேன். பசங்களையும் நம்ம சேர்ந்தே வளர்க்கலாம். நம்ம பசங்களுக்கு இன்னொரு தம்பியோ தங்கச்சியோ வந்தால் நீ வேண்டான்னு சொல்லுவியா? கமலா பாவம், அவளுக்கு யாருமே இல்லாத அனாதை. நம்ம தானே அவளுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப பரிவாக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு சீதாராமன். யோ, வீட்டை விட்டு முதல்ல வெளியில் போ அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து சத்தம் வருது. மதுரம், என்ன பேசுகிற நீ? என்கிட்ட குரலை உயர்த்து பேசுகிற, தெரிஞ்சுதான் பேசுகிறியா? தயவுசெய்து வீட்டை விட்டு வெளியில் போயிரு. உன் துணியெல்லாம் ஆல்ரெடி பேக் பண்ணி அந்த வாசல் பக்கத்தில் வச்சிருக்கேன். அது உன்னோட பெட்டி. கிளம்பிரு. இதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில் எடுக்கிற எந்த முடிவுக்கும் என்ன சேர்த்துக்காத அப்படின்னு. போனா எங்க போ சொல்ற, என்ன பேசுற, கதவு தர அப்படின்னு. இது ஏன் வீடு, இது ஏன் வீடு, இது ஏன் வாழ்க்கை, இது ஏன் பசங்க, இதில் உரிமை கொண்டாடுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. வீட்டை விட்டு வெளியில் போம்னு. இப்போ கதவை திறக்கலை, என்ன பண்ணுறேன்னு பாரு, நடக்கிறது வேற, என்ன பேசுகிற, குரலை உயர்த்து பேசுகிற, கதவை திற முதல்ல அப்படின்னு டப்புன்னு கதவை திறக்கிறான். என்ன முதரம், என்ன கேட்டுட்டேன் நான், என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, இப்படி தான் மூஞ்சி முன்னாடி கதவை மூடுவியா அப்படின்னு கேட்குறாரு. இன்னொரு வார்த்தை பேசினேன், நான் எப்பயும் போல் இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க மதுரம். கமலா வந்து கேட்டதில் என்ன தப்பு இருக்கு, யாருமே இல்லாத ஒருத்திக்கு நம்ம வாழ்க்கை கொடுக்கறதுல என்ன தப்பு, என்ன தப்பா, என்ன தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இப்போ நீ எதுக்கு கத்துற, எதுக்கு அழுகிற தெரிஞ்சுக்கலாமா, இப்போ நான் இங்கே தான் இருக்க போகிறேன், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்ட உடனே மதுரம் பல்லார்னு ஒரு அற விடுறாங்க. இதுவரைக்கும் ஹீரோவாக தன்னை நினச்சிக்கிட்டு இருந்த அந்த சீதாராமன் வாழ்க்கையில் மதுரம் வந்து தன்னை அதுவும் கை நீட்டி அறைவான்னு நினச்சதே கிடையாது. அப்படியே அமைதி ஆயிட்டார். ஒரு அறை தான், சீதாராமனுக்கு பேச்சு மூச்சு இல்லை. அப்படியே அறையை வாங்கிட்டு ஹாலுக்கு நடந்து வராரு. மறுபடியும் மதுரம் கதவை மூடிட்டாங்க. ரெண்டு பெண் குழந்தைங்களும் ஹாலில் விளையாடிட்டு இருக்குது. அப்போ ஒரு பொண்ணு ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டு வச்சிருக்கு, இன்னொரு குழந்தை குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த சாக்லேட்டை எடுக்குது. இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பிரபஞ்சனுடைய சாரி ஜெயகாந்தனுடைய எழுத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ சூப்பராக ஜெயகாந்தன் இந்த கதையை முடிக்கிறாருன்னு பாருங்கள். அவர் வந்து தன்னுடைய பேக்கெல்லாம் எடுக்கிறப்ப அந்த இவர் மட்டுமே வச்சுருக்கிற பூட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பூட்ஸை வந்து எடுக்கிறாரு. பூட்ஸ் உள்ளார ஒரே ஒரு லெட்டர் சுருண்டு ஒரு பேப்பர் ஒன்று கிடக்குது. என்னடா இது பேப்பர்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்தா உள்ள அந்த பேப்பரில் ஒரு லெட்டர் எழுதியிருக்கு, ஒரு யாரோ கைப்பட எதுவும் எழுதியிருக்காங்க. பிரித்து பார்க்குறாரு. அன்புள்ள சீதாராமனுக்கு கமலா எழுதி கொள்வது அப்படின்னு சொல்லி கமலா எழுதுகிறாங்க. கமலா என்ன எழுதியிருக்காங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு இவர் எப்படி மனசு வந்தது அப்படிங்கிறது நினச்சி. கமலா வந்து யாருமே இல்லை யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க இத்தனை வருஷமாக. ஆனால் கமலா கிட்ட படிப்பு இருக்குது, சுயமாக சம்பாதிக்கிறாங்க. ஒரு பெண் முடிவெடுத்தா எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றத மதுரம் மூலியமாக வந்து உணர்ந்துட்டாங்க. இப்படி கணவனுக்காகவே உயிரையே கொடுக்க தயாராக இருந்த ஒரு பெண் வந்து தனக்கு அவ இல்லை தனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு நினச்ச உடனே அப்படிப்பட்ட கணவனை தூக்கி எறிஞ்சிட்டு தான் தான் இது ஏன் வீடு இதில் நான் தான் இருப்பேன் அவனை முதல்ல வெளியே போக சொல்லுன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உறுதியான ஒரு பெண்மணியாக இப்படிப்பட்ட ஒரு சாஃப்டான வல்னரபிளான ஒரு பொண்ணு இப்படி மாற முடியும் அப்படின்னா பெண் எவ்வளோ தைரியசாலி, பெண்ணால் எவ்வளோ முடியும் அப்படின்றத நினைக்கிறாங்க கமலா. இப்போ கமலாவோட வயிற்றில் இருக்கிற குழந்தைய நான் வளர்க்க முடியாதா, இந்த சமுதாயத்தில் நான் ஒண்டிய நின்று ஜெயிக்க முடியாதா, எனக்கு கடவுள் படிப்பு கொடுத்துருக்காரு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி இனிமே என்னை பார்க்கவோ என்கிட்ட பேசவோ வராதிங்க, என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு என்ன முடிவோ அதை நானே எடுத்துக்கிறேன், உங்களுடைய உதவியோ எதுவுமே தேவையில்லை, இனி நீங்கள் என்னை சந்திக்க வந்தால் அது சட்டப்பூர்வமாக நான் வந்து வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது இருக்கும், நீங்கள் பண்ண பாவத்துக்கு என்ன உடந்தையாக்குனதுக்கு நான் எனக்கும் உங்களுக்கும் சேர்ந்து எடுக்கிற ஒரு முடிவு தான் இந்த பிராயச்சித்தம் அப்படின்னு போட்டு அந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு கமலா போயிட்டாங்க. இப்போ அப்படியே வீடை திரும்பி பார்க்குறாரு, ஒரு குழந்தை ஓடி வருது, ஒரு சாக்லேட்டை பிரிச்சிருக்கிறத எடுத்து சாப்பிடுது. அந்த இன்னொரு குழந்தை வந்து, ஏய் இது நான் சாப்பிட்ட சாக்லேட்டு, எச்சியா, நீ எதுக்கு எச்சி பண்ண அப்படின்ன, ஐயய்யா நீ சாப்பிட்டதே, இது நான் சாப்பிட்டது, இல்லை இல்லை என்னோட தான், இது நான் எச்சி பண்ணி வச்சது அப்படின்னோடனே இந்த குழந்தை அந்த மறுபடியும் அந்த வாயில் இந்த சாக்லேட் எடுத்து, சி இது நீ எச்சி பண்ணதா, அப்போ எனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி வாசலில் போடுறாங்க. அது சீதாராமனோட காலில் வந்து விழுகுது. என்னோட எச்சின்னு அவ தூக்கி போட்டு, ஐயோ அப்போ நீ பண்ண எச்சியா, அப்போ எனக்கும் வேண்டான்னு இந்த ஒரு குழந்தையும் அந்த சாக்லேட்டை தூக்கி போடுறதில்ல. இந்த என்டையர் கதையில் கமலாவும் மதுரமும் எடுத்த முடிவை அந்த சாக்லேட் மூலமா நமக்கு தெரிவுபடுத்தியிருக்காரு ஜெயகாந்தன். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1964 இப்படி பெண் வந்து ஆணுக்கு அடிமையாகவே அவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அவன் கூட வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இன்றைக்குமே பெண் மேன்மையானவள் அப்படின்னு உணர்த்திய ஒரு அருமையான கதை. கதையோட பெயர் ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஹீரோயின், இதுதான் அந்த கதை. இன்றைக்கி இந்த ஆர்ஜே ராஜன் கதை நேரத்தில் இந்த கதையை கேட்டு 1964 வந்து எப்படி ஒரு போக்குவாதியாக ஒரு கதை எழுதியிருக்காருன்றத தெரிஞ்சிருப்பீங்க. இன்ஃபேக்ட் பாலச்சந்தர் லேட்டர் நிறைய இந்த மாதிரி விமன் சென்ட்ரிக் படம் எடுக்கிறதுக்கு ஒரு அல்டிமேட் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஜெயகாந்தனுடைய கதைகள் தான் பாலச்சந்தரே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட மேன்மையான ஒரு எழுத்தாளர் தமிழுக்கு கிடைச்சதும் நம்ம தமிழ் மொழி தாய்மொழியாக வச்சுருக்கிறத பெருமையாகவும் நினச்சியும் நீங்கள் இந்த கதையை முடிஞ்சால் புத்தகம் வாங்கி படித்து பாருங்கள். ஒரு சிறுகதை, ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஹீரோயின். இத்தோட இந்த கதை முடியுது, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் இன்னொரு அருமையான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ராஜ்.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000 416-489-2000 GTA credit.

கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 4169909999.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
6: கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70% வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles, வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: மிகவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
2: 416-897-0919. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
2: 416-700-2222 J.CA.
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

தக தின தின தின நக நக நக தட்டுக்கு தான தான தான திகிட்ட திகிட்ட தகின தான தாக்கு தான திகித்து டக தீ தீ தீ தான தான கெந்தடான தான தான கெந்தடான தான தான கெந்தடான அதினவனீதா அபிநய ராஜா கோகுல பாலா கோட்டி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சக மாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவனை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீ

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
8: வொர்க்கிங் ஃபார் யூ.
7: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ.
12: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: கிளீன் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4765-4761-4665-4661.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லி கண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லி கண்டுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000. 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. 1 மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 63 இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

இங்க எங்களுக்கு சட்டமன்றம் தான், அடிகுழாயில் நடக்குமுங்க பட்டிமன்றம் தான், டீ கடைங்க எங்களுக்கு சட்டமன்றம் தான், அடிகுழாயில் நடக்கு

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
7: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
6: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
7: ஏசியா கோல்ட் இங்க்,
6: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
7: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
6: இட்டோபிகோ,
7: 416-746-2742.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

Light check.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

Ladies and gentlemen.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது முதல் CMR தமிழ்ச்சியின் ஒலிபரப்பிலே உங்களோடு உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. கலைஞர் நேரம் 5:01.
1: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News.
0: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் வெள்ளித்தோறும் நடத்தும் போராட்டம் இன்று 17வது வாரமாக முன்னெடுக்கப்பட்டது. இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
2: வலிகாமம் வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது சொந்த நிலங்களை உடனடியாக விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் போராட்டத்தை சளைக்காது முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை ராணுவத்தினர் பலாலி கொமாண்டோ பங்களம் என்பதாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை 17வது வாரமாக தொடர் கவனிப்பு போரெடுத்து குடும்பங்கள் முன்னெடுத்திருந்தன. யுத்த நிறைவடைந்து 17 ஆண்டுகள் கடந்த போதிலும் பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாமல் பூர்வீக நிலங்களை முடக்கி வைத்திருப்பதற்கு எதிராகவே போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. போர் நிறைவடைந்து 17 ஆண்டுகள் கடந்த நிலையில் அந்த பகுதிகளை தொடர்ந்தும் உயர் பாதுகாப்பு வலயமாக பேணப்பட்டு வருவதுடன் மக்கள் தமது சொந்த இடங்களுக்கு திரும்ப ராணுவம் தடுத்து வருகிறது. இந்த நிலையில் தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்குமாறு பல வருடங்களாக பல்வேறு மற்ற கோரிக்கைகளும் வைத்த போதும் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகள் எடுக்காத நிலையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் தொடர் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு மக்கள் தீர்மானித்த நிலையில் இன்றைய தினம் 17வது வாரமாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும்.
0: இந்த ஆண்டில் நாடு முழுவதிலும் உள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் மட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வருமானம் மீட்டும் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இதற்கான தொடக்க விழாக்கள் இன்று நாடு முழுவதும் இடம்பெற்றன. இந்த திட்டத்தின் மூலம் வர்த்தக வளங்கள், உடற்பயிற்சி மையங்கள், கட்டிடப் பொருள் தராதர பரிசோதனை கூடங்கள், கான்கிரீட் பட்டறைகள், குடிநீர் திட்டங்கள், விவசாய அபிவிருத்தி திட்டங்கள், நெல் உலர்த்தும் மையங்கள், சுற்றுலா வசதிகள் அபிவிருத்தி, உள்ளரங்க விளையாட்டு அரங்குகள் உள்ளிட்ட மேலும் பல சேவை மையங்கள் செயல்படுத்தப்படவிருக்கின்றன. இதற்கிடையில் கிராமத்துடன் தொடர்புடைய மிகச்சிறிய ஆட்சி பிரிவான உள்ளூராட்சி மன்றங்கள் நிதி ஒழுக்கமற்ற நிர்வாகங்களின் கீழ் நீண்ட காலமாக இடம்பெற்ற வீணடிப்பு, தவறான பயன்பாடு மற்றும் முறைகேடுகள் காரணமாகவும் பல வருடங்களாக மக்கள் பிரதிநிதிகளின்றி நடத்தப்பட்டு வந்தமையினாலும் அவை கடுமையான திறனற்ற நிறுவனங்களாக மக்களின் விமர்சனத்திற்கு உள்ளாகின. சீர்குலைந்திருந்த அந்த சேவைகளை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக தற்போதைய அரசாங்கம் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட மறுமலர்ச்சியின் நகரம் தேசிய திட்டத்தின் கீழ் பெருமளவிலான நிதியை ஒதுக்கி பல அபிவிருத்தி திட்டங்கள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் கீழ் 800 கிராமிய பாலங்களை கொண்ட பிரமாண்ட திட்டம் கடந்த July 14 நாடு முழுவதும் ஆரம்பிக்கப்பட்டதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்பு தெரிவித்திருக்கிறது. துபாயில் கைது செய்யப்பட்ட பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக்கும் மேலும் 2 சந்தேக நபர்களும் இன்று நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். தெய்வலை கழுபவிட பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய ஷிரான் பாசிக் இன்டர்போல் காவல்துறையால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட ஒருவராவார். மேலும் இவரை விசாரணைக்கு உட்படுத்துவதற்காக அமெரிக்காவும் தம்மிடம் ஒப்படைக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கைக்கு போதைப்பொருளை விநியோகிக்கும் 5 பெரு அளவிலான கடத்தல்காரர்களில் ஒருவராக ஷிரான் பாசிக் கருதப்படுகிறார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக வெற்றிக்கழக அரசு பணி வழங்கியதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இது தொடர்பான தமிழக அரசின் மேல்முறையீட்டை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். கரூரில் நடந்த தமிழக வெற்றிக்கழக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு வழங்கிய பணி செய்வதற்கான உத்தரவுகளை முதல்வர் விஜய் வழங்கியிருந்தார். இதனை எதிர்த்து மதுரையைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி ஒருவர் உட்பட மனிதநேய கட்சியைச் சேர்ந்த இருவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழு அரசு வழங்கிய பணி நியமனத்தை ரத்து செய்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பணி வளங்களை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து கனடா தனது பெரும்பாலான அமைதிப்படையினரை அகற்றும் முடிவு நடுத்தர சக்திகளை ஒன்றிணைத்து செயல்பட வைப்போம் என்ற பிரதமர் மாக்கான் அரசாங்கத்தின் உறுதிமொழியுடன் ஒத்துப்போகவில்லை என்று ஒட்டோவாவிற்கான தென்னாப்பிரிக்க தூதுவர் தெரிவித்திருக்கிறார். தூதரக பணிகள் மற்றும் அமைதிப்படையில் குறைப்புகள் கொங்கோ, தெற்கு சூடான் மற்றும் எகிப்து போன்ற ஆப்பிரிக்க நாடுகளை விகிதாசாரமற்ற முறையில் பாதிப்பதாக தெரிகிறது என்று உயர் ஆணையர் ரியாஸ் ஷேக் கூறினார். கனடாவின் குரலுக்கு மதிப்பு உண்டு என்றும் சில அமைதிப்படை வீரர்களை அகற்றும் அதன் முடிவு இந்த பிராந்தியங்களில் மோதல்கள் மீண்டும் ஏற்படுவதை தடுக்கும் முயற்சிகளை மற்ற நாடுகள் கைவிடுவதை எளிதாக்கக்கூடும் என்றும் தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த பான் கம்பெயின் அமைப்பின் கொள்கை இயக்குநரான எலிஸ் லொகால்ட், ஆப்பிரிக்க நாடுகளுடனான வர்த்தகத்தை விரிவுபடுத்த விரும்பினால் கனடாவிற்கு ஒரு திட்டமும் நிதியும் தேவை என்று தெரிவித்தார். ரஷ்யாவுடனான பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் லாட்வியா தனது வான்பரப்பில் பறந்த ஒரு ஆளில்லா விமானத்தை நேட்டோ போர் விமானங்கள் சுட்டுவீழ்த்தியதாக இன்று தெரிவித்திருக்கிறது. நேட்டோவின் பால்டிக் வான் பாதுகாப்பு பணியில் கீழியங்கும் போர் விமானங்கள் முன்னதாக நாட்டின் வான்பரப்பில் ஒரு வெளிநாட்டு ஆளில்லா விமானத்தை சுட்டுவீழ்த்தியதாக லாட்விய ராணுவம் கூறியதாக யூரோ நியூஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அந்த ஆளில்லா விமானம் ரஷ்யாவினுடையதா என்பதை அது குறிப்பிடவில்லை. இதையடுத்து நாட்டின் கிழக்கு எல்லையில் கூடுதல் வான் பாதுகாப்பு பிரிவுகளை நிலைநிறுத்தியுள்ளதாகவும் தனது வான்பரப்பை தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் லட்வியா இராணுவம் தெரிவித்திருக்கிறது.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது சிஎம்ஆர் தமிழ் செய்தி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இப்பொழுது முதல் 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். இன்று ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துள்ளோம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 26°C இருக்கிறது. சூரிய ஒளி நிரம்பிய பிரகாசமான நாளாக இருக்கிறது. ஆங்காங்கே சில இடங்களில் மாத்திரம் முகில் மூட்டம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. காற்று தெற்கு தெற்கிழக்காக மணித்தாளத்திற்கு 15 km வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. காற்றுடன் கூடிய வெப்பத்தின் உணர்நிலை 29°C இருக்கிறது. பார்வை தூரம் 24 km. இன்றைய பின்றவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 16°C காணப்படும். இன்றைய பின்றவில் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தின் எரிபொழி நிலைகளில் சிறிய ஒரு மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 1% குறைவடைகிறது. 1% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 168.9% காணப்படும். 8:30 வரை உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். ஒழிக்கும் இந்த புத்தம் புதிய பாடல் சிக்மா திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது. பாடல்கான இசை எஸ் தவன், பாடலை யுவன் சங்கர் ராஜாவோடு இணைந்து சஜ்னா கல்மஞ்சி பாடியிருக்கிறார்.

0: காலை நேரம் 5:13 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் செடி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சி. நினைந்து கொள்கின்ற முதலாவது நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
1: எனக்கு கர்ணன் திரைப்படத்துல மகாராஜன் உலகை அழலாம் அந்த பாட்டு இருக்கிறீங்களா?
0: சரி, இதோ உங்கள் திரு ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: மீண்டும் சந்திப்போம். ரொம்ப நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
2: வணக்கம். சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
3: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
4: ஓ, நீங்க வைர மாளிகை சொல்றீங்களா?
3: அதத்தான் சொல்றேன்.
0: ஒழிக்கும் பாடல் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா இணைந்து பாடியது.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222 J.CA.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
5: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
6: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
7: 416-897-0919.
8: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
9: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
8: 905-417-6069.
9: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
10: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, Lotus Funeral and Cremation.com.
11: கலைஞர் நேரம் 5:21 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேர், வணக்கம்.
12: வணக்கம், காசிநாதன்.
11: அதன் என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்?
12: எனக்கு பிடிச்சாது காக்கா காக்கா.
11: இதோ உங்கள் திருவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகளங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
12: வாய்ப்புக்கு நன்றி.
11: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு மனோ குழுவினர்

0: காலை நேரம் 5:27 நேர்களை கேட்டுக்கொண்டு பதிவு செய்ய மார்த்தம் 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அர்த்தனையர் வணக்கம்.
1: வணக்கம் செல்வகுமார்,
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: என்ன
0: பாடல் திருப்பாடு வந்திருக்கிறீர்கள்
1: என்று?
0: பாடல் கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: ஒழிக்கும் பாடலோடு நடிகர் சூர்யா, பாடலுக்கான இசை ஜி வி பிரகாஷ், பாடல் வரிகள் கென் கருணாஸ்.

0: கலைஞர் 5 மணி 31 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சிட்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் கமல் பாரதி, நலமா இருக்கிறீங்களா?
0: இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமாச்சியா இருக்கிறேன்.
0: என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள் இன்று?
1: எனக்கு ராணி சம்யுக்தா படத்தில் இருந்து
0: ஒழிக்கிறது உங்கள் தெருவில் பாடல். கேட்டு மகிழுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: காலை நேரம் 5:41 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சிட்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர்களை சந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் நிஷா?
1: நல்லா
0: இருக்கோம். நிஷா நன்றி. என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு சிவா மகன் படத்துல அருணாரூணம் என்று தொடங்குற பாட்டு,
0: சின்ன சின்ன பாட்டு. சரி, இதை உங்களுக்கு திருவிழா ஒடிக்கிறது பாடல் கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

0: அதில் நான் சக்கரவர்த்தியடா.
1: முத்தை தரு பத்தி திருநகை, அத்திக்கிரை சத்திச்சரவண, முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா.
2: ஐயோ,
1: முத்தை தரு பத்தி திருநகை, அத்திக்கிரை சத்திச்சரவண.

0: கலைகளை நம்ம 5:48 நிமிடம் நேர்களுக்கு கொடுப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: பாடலோடு
0: சுசீலா.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
3: Music Connects.
2: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். August 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: என்ன
5: பாடல் திருவாட் வந்திருக்கிறீர்கள்?
4: எனக்கு வருஷம் 16 படத்தில இருந்து பழமுதிர்ச்சோலே சிவலிங்கம் ஐயாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி.
5: சரி, அவருக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களும் மணியட்டும். சரி, இதோ உங்கள் திருவிழிக்கிறது பாடல் கேட்டு மகளுங்கள் மட்டும் சந்திக்கலாம்.
4: நன்றி, வணக்கம்.
5: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு KJ ஜெயசுதாஸ்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மணித்தியால செய்திகள்.
1: CMR Tamil HD Hourly News.
2: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணியில் இதுவரையில் 554 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் நீதியின் ஓலம் எனும் பெயரில் சர்வதேச நீதி கோரி கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தாயக செயலணி அறிவித்திருக்கிறது. இதுபற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: செம்மணி மனித புதைக்குழியின் 106வது நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் 2 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 7 எலும்புக்கூடுகள் ஆழ்ந்து வெளியெடுக்கப்பட்டிருக்கின்றன. செம்மணி மனித புதைக்குழியின் 3 கட்ட அகழ்வு பணிகள் 56 நாட்களாக முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 52வது நாளான இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வரையாக 554 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதுடன் அடையாளம் காணப்பட்டவற்றில் 547 எலும்புக்கூடுகள் வெளியாக எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதனிடையே செம்மணி படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி மீண்டும் நீதியின் ஓரம் தொடர்பிலான கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாக தாயக செயலணி அமைப்பு அறிவித்திருக்கிறது. ஜால் ஊடகமயத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகங்கள் சந்திப்பில் கருத்து வெளியிடுகையில் தமிழர்கள் மீது தொடர்ந்து நடைபெற்ற இனாளிப்பின் சாட்சியாக யாழ்ப்பாண செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித புதைகளிலிருந்து 544 மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் இதுவரை மீட்கப்பட்டிருக்கின்றன. செம்மணி மனித புதைகுழி என்பது ஈழத்தமிழர்கள் மீது இலங்கை அரசு பயங்கரவாதத்தால் நடத்தப்பட்ட மனித பேரவலத்தின் ஒரு சிறு சாட்சியம் மட்டுமே. புதைகுழியை இலங்கை அரசியல் இயந்திரங்கள் முறையாக விசாரணை செய்யாமல் மூடிமறைத்தே வந்தன. இருப்பினும் கடந்த ஆண்டு அப்பகுதியில் கட்டுமான பணிகளுக்காக நடைபெற்ற அகழ்வின் போது மனித எலும்புக்கூடுகள் மீண்டும் கண்டறியப்பட்டன. தமிழ் மக்கள் மேற்கொண்ட தொடர்ச்சியான அழுத்தங்கள் மூலமே இதுவரையாக பல எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் செம்மணி உட்பட அனைத்து மனித புதைகுழிகளும் முழுமையான சர்வதேச நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை மீது வலுவான தீர்மானம் கொண்டுவரப்பட வேண்டும். இனப்படுகொலையில் ஈடுபட்ட படையதிகாரிகள் அனைத்து நாடுகளுக்கும் பயண தடையை நடைமுறைப்படுத்த வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தை நிறுத்தவும் தமிழர் சேர்க்கைகள் உடனே விடுதலை செய்யவும் சர்வதேச அழுத்தம் தேவை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை கலைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது.
2: வருடம் 200,000+ அதிகமான வழக்குகள் இணக்க சபைகளால் தீர்த்து வைக்கப்படுவதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி அரசன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார். தேசிய இணக்க தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இந்த முறை வரவு செலவுத் திட்டத்தின் மூலம் இணக்க சபை ஆணைக்குழுவிற்காக 800 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் 2026 ஆண்டை இணக்க செயலகத்திற்கு ஒரு விசேட ஆண்டாக குறிப்பிட்டார். இந்த நிதி ஒதுக்கீட்டின் மூலம் தாமதமடைந்திருந்த பயிற்சி பட்டறைகளை நடத்துவதற்கும் சமரசமாளர்களை நியமிக்கும் பணிகளை சரியான முறையிலும் சரியான நேரத்திலும் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என அரசன நாணயக்காரர் தெரிவித்தார். நீதிமன்றங்களை சென்றடையும் நிதி சார்ந்த பிணக்குகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக விசேட நிதி பிணக்குகள் இணக்க சபைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான திட்டங்கள் மூலம் நீதிமன்றங்களுக்கு இருக்கும் அழுத்தத்தை குறைப்பது மாத்திரமன்றி மக்களுக்கு விரைவான நியாயமான மற்றும் அமைதியான முறையிலான பிணக்கு தீர்வை பெற்றெடுத்துக் கொடுப்பதே தமது முக்கிய நோக்கமாகும் என அமைச்சர் அரசன நாணயக்கார தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த 3 காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறந்த சேவைக்கான ஜனாதிபதி பதக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. காவல்துறையின் செயற்பாடு, சாதனைகள் மற்றும் நன்மதிப்பு அடிப்படையில் இந்த பதக்கங்கள் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் நாடு முழுவதும் ஜனாதிபதியின் தகைசால் பணிக்காக பதக்கத்திற்கு 92 பேரும், வீரதீர செயலுக்கான பதக்கத்திற்கு 301 பேரும், உள்துறை அமைச்சகத்தின் சிறந்த பணிக்கான பதக்கத்திற்கு 604 பேரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். பணியிடத்தில் துன்புறுத்தல் தொடர்பான கூட்டு வழக்கில் 4.5 மில்லியன் டாலர் இழப்பீட்டுத் தொகையை பிரிட்டிஷ் கொலம்பியா நீதிமன்றம் அங்கீகரித்துள்ளதாக வெஸ்ட்ஜெட் நிறுவனத்தைச் சேர்ந்த 3,400 மேற்பட்ட பெண் விமான பணிப்பெண்களை பிரதித்துவப்படுத்தும் சட்ட நிறுவனம் ஒன்று தெரிவித்திருக்கிறது. இந்த தீர்வு நியாயமானதாகவும் பகுத்தறிவுடன் கூடியதாகவும் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் நலனுக்கு உகந்ததாகவும் இருப்பதாக நீதிபதி தீர்ப்பளித்ததைத் தொடர்ந்து இந்த வாரம் அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக JFK சட்ட நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. விமான பணிப்பெண்களின் பணி ஒப்பந்தங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த துன்புறுத்தல் இல்லாத பணியிடத்தை வழங்கும் என்ற வாக்குறுதியை வெஸ்ட்ஜெட் நிறுவனம் மீறியதாக இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. 2014 ஏப்ரல் 4 முதல் 2021 பிப்ரவரி 28 வரையிலான காலகட்டத்தில் வெஸ்ட்ஜெட் நிறுவனத்தில் பணியாற்றிய விமான பணிப்பெண்களுக்கு இந்த தீர்வு பொருந்தும் என்றும், தகுதியான கோரிக்கைகளை சமர்ப்பிப்பவர்கள் சுமார் $470 பெறக்கூடும் என்றும் GFK சட்ட நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் அமெரிக்க மத்திய கட்டளைப்பீடத்தின் தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் ஆகியோருக்கு இடையிலான உயர்மட்ட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. பாப் அல் மண்டேப் நீரிணை செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா ஆகிய கடல் வழிகளுடனான போக்குவரத்தை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு சவுதி அரேபியாவினால் புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற கடல்சார் பாதுகாப்பு கூட்டமைப்பின் 3வது திட்டமிடல் அமர்வு நேற்று சவுதியில் நடத்தப்பட்ட நிலையிலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் பிராந்தியத்தில் நிலவும் பதட்டங்களை தணிப்பதற்கான முயற்சிகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதாக சவுதி அரசு செய்தி முகவர்கள் தெரிவித்திருக்கிறது. சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான பரஸ்பர பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் கலந்துரையாடியுள்ளதோடு, மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றமான சூழ்நிலையை கட்டுப்படுத்துவது மற்றும் அமைதியை ஏற்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது.
0: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: காலை நேரம் 6:08 நீங்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு. 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்பப்பாடுகளோடு இணைந்து கொள்ள அமைக்க முடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸாக இருக்கிறது. ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று தெற்கு தென்கிழக்காக மணித்தியாலத்திற்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. காற்றுடன் கூடிய வெப்பத்தின் உணர்நிலை 29 பாகை செல்சியஸாக இருக்கிறது. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்றவில் அதி குறைந்த புள்ளியாக 16 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்றவில் வானம் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாளை சனிக்கிழமை பகல் பொழுதில் அதி கூடிய வெப்பநிலையாக 27 பாகை செல்சியஸ் காணப்படும். நாளை பகல் பொழுதில் சூரிய ஒளி அதிகமாக காணப்படும். சில இடங்களிலே ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய பின்னரவிலும் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும். நாளைய நாளின் அதி குறைந்த வெப்பநிலையாக 17 பாகை செல்சியஸ் பதிவாகும். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவோடு 1% குறைவடைகிறது. 1% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 168.9% காணப்படும். நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் பாடலை வரும். அந்த வகையிலே முகநூல் வாயிலாக மங்களம் மோகன் இணைந்திருக்கிறார். இனிய வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமாக என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். இனிய வணக்கம், நான் நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் பூக்காரை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், ஜானகி பாடிய காதலின் போன் வீதியில் என்ற பாடலை தருவீர்களா என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். இதோ உங்களுடைய தெருவில் ஒலிக்கிற பாடல் கேட்டு மகிழங்கள்.
1: சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
2: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
1: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
2: அதத்தான் சொல்றேன்.

0: கலை நேரம் 6:14 நேரில் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள வேண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம் கமல் பாரதி. கண்ணன் கலெக்டர், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இன்றைக்கு பழம போல வள்ளிக்கலாம் பின்னர் எங்களை மகள் வீக்கிறதுக்கு நன்றி. இன்றைக்கு வந்து அங்காடி தெருவில் அவள் அப்படி ஒன்றும் அழகில் அந்த பாட்டுக்கு அதுக்கு போல எங்களுடைய நீர் சிவலிங்கத்துக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றது என்னுடைய மச்சான் வைஃபின் மூத்த தம்பி சியாமல நவரனுடைய பிறந்த நாளை கொண்டார், அவருக்கு இனிய வாழ்த்துக்கள். மற்றும் இன்றைக்கு நான் முத்துக்குமாரையும் அவரை நினைவு கூர்ந்து கொண்டு கேட்போம் எல்லாருக்கும் பாட்டை.
0: சரி, இது உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.

0: காலைகள் நேரம் 6:19 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் நிகழ்ச்சியில் 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.
1: மாலை வணக்கம் கமல் பாரதி. நான் சாரா.
0: எப்படி இருக்கிறீர்கள் சாரா? நலமாக இருக்கிறோம் சாரா. என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு ரஜினி முருகன் படத்துல ஆவி பழக்கம் தீக்கடை.
0: இது தீ குடிக்கிற நேரமா?
1: நன்றி.
0: ஒழிக்கும் பாடலோடு VM மாலிங்கம், படுவா, கோபி ஆகியோர்.

பறக்கும் டீக்கடை அவ வந்ததனால.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

நேர்கள் கேட்டுக்கொண்டு புது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்களும் இணைந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அளிக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-444-6222 அல்லது 300 வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானொலி வரும். ஒலிக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் பாடியது.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
2: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும் 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1800 வரை கொடுக்கணும்
1: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து
2: துபாய் சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
1: 416-834-2266
2: ஜீவா
4: Hi darling, காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் இலக்கம் 144 கெனடி ரோட் பிரம்ப்டன் 905-456-8433
8: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD

கலைஞர் மார்மணி 34 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அளிக்கொண்ட தொலைபேசி இலக்கம் 416-446-2222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாழ்நிலை விரும் அந்த வகையிலே முகநூல் வாயிலாக ராஜேஷ்குமார் அணிந்திருக்கிறார். அவர் மாலை வணக்கம் கமல் பாரதி அவர்களே, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேள்வி வைத்திருக்கிறார். மாலை வணக்கம், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் சிவலிங்கம் ஐயாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல் எனக்கு ஏனென்றால் உன் பிறந்தநாள் பாடல் கிடைக்குமா ஃபோர் சிவலிங்கம் ஐயா என்று தெரிவித்திருக்கிறார். இதோ உங்களுடைய தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள்.

கலைகளின் மார்மணி 39 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொடுப்பது சிஎம்ஆர் தமிழ் செய்தி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அலைக்கொண்டு தொலைபேசி இருக்கும் 416-644-2222.

0: ஒளியின் உச்சமா சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. கலக நேரம் 6:40 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் செவந்தி கலைக்கிறன், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி செவந்தி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன், நன்றி.
0: என்ன பாடல் தெரிவு?
1: சென்ட்ரல் திரைப்படத்திலிருந்து பச்சை கிளி.
0: சரி, இது உங்கள் தெரிவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்,
1: நன்றி.
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு கார்த்திக் ஹரிணி.

பேச்சு பேச்சு பேச்சு பேச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் பேசினாலும் பிடிக்குது, இவர் பேசினாலும் பிடிக்குது, அவன் பேசினாலும் பிடிக்குது. விவசாயிகளோட கஷ்டத்தை புரிஞ்சிக்காத இந்த மக்களும், விவசாயிகளுக்கு துரோகம் பண்ற அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு

0: கலைக நேரம் 6:47 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சி இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சிந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா சிவானந்தன்? என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள் சிவானந்தன்?
1: என் கடமை திரைப்படத்திலிருந்து
0: சார், இதோ உங்கள் தெருவில் ஒழிக்கிறது. ஹலோ மிஸ், கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: தேங்க்யூ.
0: நன்றி. ஒழிக்கும் பாடலோடு TM சவுந்தரராஜன்.

கலைக நேரம் 6:51 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் டிவி 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு. அடுத்து முகநூல் வாயிலாக சுந்தர் ரஜினி மோகன்ராஜன் இணைந்திருக்கிறார். இனிய மாலை வணக்கம் கமல் பாரதி என்று தெரிவித்திருக்கிறார். மாலை வணக்கம். நீங்கள் நலம் என்ற கல்வியை வைத்திருக்கிறார். நான் நலம். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். இன்றைக்கு எனக்கு ஸ்பரிசம் என்ற திரைப்படத்தில் வந்த 1000 மலர்கள் பணியில் நினைந்த இந்த பாடலை ஒளிபரப்புவீர்களா? மிக்க நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ உங்களுடைய தெருவில் ஒலிக்கிறது பாடல். பாடலோடு தீபன் சக்கரவர்த்தி, எஸ்பி சைலஜா. பாடல் கானிசை கே ரவி, பாடல் வரிகள் ஏ ரமணன்.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-6-7-7-2-0-0.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 63 இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலைய நேரம் 7:01.
1: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
0: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் வெள்ளித்தோறும் நடத்தும் போராட்டம் இன்று 17வது வாரமாக முன்னெடுக்கப்பட்டது. இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: வலிகாமம் வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது சொந்த நிலங்களை உடனடியாக விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் போராட்டத்தை சளைக்காது முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை ராணுவத்தினர் பலாலி கொமாண்டோ பங்களம் என்பதாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை 17வது வாரமாக தொடர் கவனிப்பு போராட்டத்தை குடும்பங்கள் முன்னெடுத்திருந்தன. யுத்தம் நிறைவடைந்து 17 ஆண்டுகள் கடந்த போதிலும் பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாமல் பூர்வீக நிலங்களை முடக்கி வைத்திருப்பதற்கு எதிராகவே போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. போர் நிறைவடைந்து 17 ஆண்டுகள் கடந்த நிலையில் அந்த பகுதிகளை தொடர்ந்தும் உயர் பாதுகாப்பு வலயமாக பேணப்பட்டு வருவதுடன் மக்கள் தமது சொந்த இடங்களுக்கு திரும்ப ராணுவம் தடுத்து வருகிறது. இந்த நிலையில் தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்குமாறு பல வருடங்களாக பல்வேறு மற்ற கோரிக்கைகளும் வைத்த போதும் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் தொடர் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு மக்கள் தீர்மானித்த நிலையில் இன்றைய தினம் 17வது வாரமாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும்.
0: இந்த ஆண்டில் நாடு முழுவதிலும் உள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் மட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வருமானம் மீட்டும் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என பொது நிர்வாக உள்நாட்டலவர்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இதற்கான தொடக்க விழாக்கள் இன்று நாடு முழுவதும் இடம்பெற்றன. இந்த திட்டத்தின் மூலம் வர்த்தக வளங்கள், உடற்பயிற்சி மையங்கள், கட்டிடப் பொருள் தராதர பரிசோதனை கூடங்கள், கான்கிரீட் பட்டறைகள், குடிநீர் திட்டங்கள், விவசாய அபிவிருத்தி திட்டங்கள், நெல் உலர்த்தும் மையங்கள், சுற்றுலா வசதிகள் அபிவிருத்தி, உள்ளரங்க விளையாட்டு அரங்குகள் உள்ளிட்ட மேலும் பல சேவை மையங்கள் செயல்படுத்தப்படவிருக்கின்றன. இதற்கிடையில் கிராமத்துடன் தொடர்புடைய மிகச்சிறிய ஆட்சி பிரிவான உள்ளூராட்சி மன்றங்கள் நிதி ஒழுக்கமற்ற நிர்வாகங்களின் கீழ் நீண்ட காலமாக இடம்பெற்ற வீணடிப்பு, தவறான பயன்பாடு மற்றும் முறைகேடுகள் காரணமாகவும் பல வருடங்களாக மக்கள் பிரதிநிதிகளின்றி நடத்தப்பட்டு வந்தமையினாலும் அவை கடுமையான திறனற்ற நிறுவனங்களாக மக்களின் விமர்சனத்திற்கு உள்ளாகின. சீர்குலைந்திருந்த அந்த சேவைகளை மீண்டும் கட்டியெழுப்பதற்காக தற்போதைய அரசாங்கம், பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட மறுமலர்ச்சியின் நகரம் தேசிய திட்டத்தின் கீழ் பெருமளவிலான நிதியை ஒதுக்கி பல அபிவிருத்தி திட்டங்கள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் கீழ் 800 கிராமிய பாலங்களை கொண்ட பிரமாண்ட திட்டம் கடந்த ஜூலை 14 நாடு முழுவதும் ஆரம்பிக்கப்பட்டதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்பு தெரிவித்திருக்கிறது. துபாயில் கைது செய்யப்பட்ட பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக்கும் மேலும் 2 சந்தேக நபர்களும் இன்று நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். தெஹிவலை கலுபவில பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய ஷிரான் பாசிக் இன்டர்போல் காவல்துறையால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட ஒருவராவார். மேலும் இவரை விசாரணைக்கு உட்படுத்துவதற்காக அமெரிக்காவும் தம்மிடம் ஒப்படைக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கைக்கு போதைப்பொருளை விநியோகிக்கும் 5 பெரு அளவிலான கடத்தல்காரர்களில் ஒருவராக ஷிரான் பாசிக் கருதப்படுகிறார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக வெட்டிக்கழக அரசு பணி வழங்கியதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இது தொடர்பான தமிழக அரசின் மேல்முறையீட்டை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். கரூரில் நடந்த தமிழக வெட்டிக்கழக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு வழங்கிய பணி செய்வதற்கான உத்தரவுகளை முதல்வர் விஜய் வழங்கியிருந்தார். இதனை எதிர்த்து மதுரையைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி ஒருவர் உட்பட மனிதநேய கட்சியைச் சேர்ந்த இருவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழு அரசு வழங்கிய பணி நியமனத்தை ரத்து செய்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பணி வளங்களை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து கனடா தனது பெரும்பாலான அமைதிப்படையினரை அகற்றும் முடிவு நடுத்தர சக்திகளை ஒன்றிணைந்து செயல்பட வைப்போம் என்ற பிரதமர் மாக்கானி அரசாங்கத்தின் உறுதிமொழியுடன் ஒத்துப்போகவில்லை என்று ஒட்டோவாவிற்கான தென்னாப்பிரிக்க தூதுவர் தெரிவித்திருக்கிறார். தூதரக பணிகள் மற்றும் அமைதிப்படையில் குறைப்புகள் கொங்கோ, தெற்கு சூடான் மற்றும் எகிப்து போன்ற ஆப்பிரிக்க நாடுகளை விகிதாசாரமற்ற முறையில் பாதிப்பதாக தெரிகிறது என்று உயர் ஆணையர் ரியாஸ் ஷேக் கூறினார். கனடாவின் குரலுக்கு மதிப்பு உண்டு என்றும் சில அமைதிப்படை வீரர்களை அகற்றும் அதன் முடிவு இந்த பிராந்தியங்களில் மோதல்கள் மீண்டும் ஏற்படுவதை தடுக்கும் முயற்சிகளை மற்ற நாடுகள் கைவிடுவதை எளிதாக்கக்கூடும் என்றும் தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த பான் கம்பெயின் அமைப்பின் கொள்கை இயக்குநரான எலிஸ் லொகால்ட், ஆப்பிரிக்க நாடுகளுடனான வர்த்தகத்தை விரிவுபடுத்த விரும்பினால் கனடாவிற்கு ஒரு திட்டமும் நிதியும் தேவை என்று தெரிவித்தார். ரஷ்யாவுடனான பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் லாட்வியா தனது வான்பரப்பில் பறந்த ஒரு ஆளில்லா விமானத்தை நேட்டோ போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தியதாக இன்று தெரிவித்திருக்கிறது. நேட்டோவின் பால்டிக் வான் பாதுகாப்பு பணியில் கீழியங்கும் போர் விமானங்கள் முன்னதாக நாட்டின் வான்பரப்பில் ஒரு வெளிநாட்டு ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக லாட்விய ராணுவம் கூறியதாக யூரோ நியூஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அந்த ஆளில்லா விமானம் ரஷ்யாவினுடையதா என்பதை அது குறிப்பிடவில்லை. இதையடுத்து நாட்டின் கிழக்கு எல்லையில் கூடுதல் வான் பாதுகாப்பு பிரிவுகளை நிலைநிறுத்தியுள்ளதாகவும் தனது வான்பரப்பை தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் லாட்வியா இராணுவம் தெரிவித்திருக்கிறது.
2: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
0: கடைக நேரம் 7:07 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இரவு 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அடிக்கொண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. அதேபோல் முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை பெறும். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 26 பாகை செல்சியஸாக இருக்கிறது. ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று தெற்கு தெற்கிழக்காக மணித்தியாலத்திற்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. காற்றுடன் கூடிய வெப்பத்தின் உணர்நிலை 30 பாகை செல்சியஸ். பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்றவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 16 பாகை செல்சியஸ் பதிவாகும். இன்றைய பின்றவிலும் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாளை சனிக்கிழமை பகல் பொழுதில் அதி கூடிய வெப்பநிலையாக 27 பாகை செல்சியஸ் பதிவாகும். நாளை பகல் பொழுதில் சூரிய ஒளி அதிகமாக காணப்பட்டாலும் சில இடங்களிலே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும். நாளைய பின்னிரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 17 பாகை செல்சியஸ் பதிவாகும். நாளைய பின்னிரவில் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதில் அதி கூடிய வெப்பநிலையாக 25 பாகை செல்சியஸ் பதிவாகும். அன்றைய பகல் பொழுதில் மிருதுவான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 70% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய பின்னிரவிலும் மழைப்பொழிவு தொடரும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. அன்றைய பின்னிரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 20 பாகை செல்சியஸ் பதிவாகும். டொரண்டோ பெரும்பாகத்தின் எரிபொழி நிலைகளில் சிறிய ஒரு மாற்றம் இருக்கிறது. நள்ளிரவின் பின்னர் 1% குறைவடைகிறது. 1% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 168.9% பதிவாகும். கலைக நேரம் 7:08. இரவு 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். அந்த வகையிலே முகநூல் வாயிலாக நித்யா லோகநாதன் இணைந்திருக்கிறார். அவர் இனிய வணக்கம், நீங்கள் நலமாக என கழிய வைத்திருக்கிறார். வணக்கம், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். எனக்கு லிட்டில் ஜான் படத்திலிருந்து பூவுக்கு பிறந்த நாள் என்ற பாடலை தருவீர்களா? நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ அவருடைய தெருவில் பாடல் ஒலிக்கிறது.

0: நேரம் 7:15 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: நன்றி
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு விஜய் ஜி சுதா சித்ரா.

0: காலை நேரம் 7 மணி 20 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டு போது சிஎம்ஆர் தமிழ் டிவி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தனியார். வணக்கம். நலமாக இருக்கிறோம். நன்றி சுதா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: எனக்கு வந்து மன்னத்தூர் பயணம் படத்திலிருந்து இதழோடு இதழ் சேரும் நேரம் அந்த பாட்டு.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மனம் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3 தித்திக்கும் தமிழ் மட்டு.
0: ஒலிக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கான இசை தேவேந்திரன்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
2: காசு வேணுமென்றுதான்
0: குறைந்த வட்டி அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகுமாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
4: Everything okay? No problem and dinam.
5: Bar kalamu closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155. 416-268-0155.
4: Last minute left. Closing day, the brothers, Chelladuk, thanks.
5: Chellam illa da, Selvam.
4: Chari, chari.
7: நிசான் ஹெட் டு ஹெட் இவெண்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
8: கலை நேரம் 7:28. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தனியர். வணக்கம்.
9: வணக்கம் கமல் பாரதி.
8: வணக்கம்
9: செல்வி.
8: எப்படி இருக்கிறீர்கள் செல்வி?
9: நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்?
8: நானும் நலமாக இருக்கிறேன், நன்றி. என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
9: எனக்கு நவக்கிரகம் படத்துல இருந்து உன்னேற்றத்தை காற்று வந்த எண்ணேற்றத்தை வந்த படம்.
8: சரி, இதோ உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல். கேட்டு மகிழுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
9: நன்றி,
8: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு பி சுசீலா, எஸ்பி பாலசுப்ரமணியம், பாடல் காணிசை வி குமார், பாடல் வரிகள் கவிஞர் வாலி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கலைக நேரம் இடமணி 33 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் வெண்பா.
1: வெண்பா, என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள் வெண்பா?
2: இனிய வேலை படத்திலிருந்து. மனத்தோடு பிறந்தவளா?
1: சரி,
2: மலரோடு பிறந்தவளா?
1: மலரோடு பிறந்தவளா.
2: நன்றி.
1: சரி, ஒடிக்கிறது உங்கள் திருவிழா பாடல் கேட்டு மகளுங்கள் மட்டும் சந்திக்கலாம்.
2: நன்றி.
1: ஒடிக்கும் பாடலோடு அனுராதா ஸ்ரீராம் ஹரிஹரன்.

0: கலைஞர் மேடமணி 39 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டு புதிய மார்த்தம் லட்சுமி 24 மணி நேரம் தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். அண்ணா
0: தேவகுமார், என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள் தேவகுமார்?
1: நன்றி
0: வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு அனந்து, தீபக், தமன், எஸ்.

0: காலை நேரம் 7:44 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம் ரமேஷ், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமாக இருக்கேன்.
0: என்ன பாடல் தெரியும் ரமேஷ் என்று?
1: பாடல் வந்து மௌனகீதங்கள் படத்துல இருந்து முக்குத்திப்பு மேல காத்து உட்காந்து பேசுங்க பாடல்.
0: முகத்திப்பு மேல காத்து உட்காந்து பேசுது.
1: ஆமா பேசுது. ஆமா,
0: ஏதோ குஜாலாவா இருக்கிறீங்கன்றது மட்டும் தெரியும். சரி, நம்ம வைத்திரு ஜலக்கிழப்பு. சரி, ஒழிக்கிறது பாடல் ரமேஷ், கேட்டு மட்டும் சந்திக்கலாம். ஒழிக்கும் பாடலோட கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி.

0: கலைஞர் நேரம் மொழி 49 நிமிடம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க, எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். இன்று உங்களுக்கு பிறந்த நாள், எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். என்னுடைய வாழ்த்துக்களும் சேர்ந்து உங்களுடைய
1: அனைவரும் உடன்பிறப்பு அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி. என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: இன்னைக்கு புட்டு பாட்டு கேட்பேன் சார்.
0: பிறந்த நாளன்றும் புட்டு தானா? சார், ஏதோ உங்கள் திருவிழா பாடல் ஒழிக்கிறது. நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ரமணன், பாடல் இயற்றியிருக்கின்றார் உமாகரன் ராசையா.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
3: இட்டோபிகோ
2: 416-746-2742.
4: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
0: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
0: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
0: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
7: நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் இனிய மாலை வணக்கம். நான் சரிதான் பேசுகிறேன். எப்படி இருக்கிறீர்கள்?
7: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
8: ஆமா, நிலம் தான், நிலமா இருக்கும். கிட்டத்தட்ட இன்னும் சமருக்கு ஒரு அன்னலவாக ஒரு 45 நாள் முடிவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்.
7: என்றுதான்
8: நினைக்கிறோம். வேற ஏதாவது நான் முக்கியமாக வந்தது என்னன்னு சொன்னா, எங்கட ஒரு இளைஞர் ஒருத்தர் இருக்கிறார், எங்கட சிவலிங்கம் ஐயா, அவருக்கு பிறந்த நாள் என்று நாங்கள் வாழ்த்தோம். நிச்சயமாக வாழ்த்தோம். அந்த இளைஞனை நான் வாழ்த்துகிறேன். வாழ்க ஐயா, மேலே வாழ்த்துவதற்கு வயசு இல்லை. என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அனைத்து நீயர்கள் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பாடல் வந்து அந்த சந்திரனை தொட்டது ஆம்ஸ்ட்ராங் தான்.
7: இளைஞருக்கான பாடல் தான் கேட்கிறீர்கள்.
8: ஆமா ஆமா, அவர் புட்டு பாட்டோட வந்தார். கூடுதலா அந்த வில்லில் ஒரு பாட்டு கேட்பார், இல்லாட்டி இந்த பாட்டு கேட்பார் அதிகமா.
7: அநேகமாக எச்டிக்கு நான் இருக்கின்ற பொழுது, வருகின்ற பொழுது, அநேகமாக எப்பொழுது வந்தாலும் ஒரு தாயக பாடலே, ஏதாவது ஒரு ஈழத்து பாடலை தான் கேட்பார், உள்ளூர் பாடலை தான் கேட்பார். சிறப்பான விடயம் அது. சரி, இதோ உங்களுடைய பாடல் ஒடிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
8: நன்றி, நன்றி, நன்றி,
7: வணக்கம்.